நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டி

ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 17 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 23 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8 தேதி சனிக்கிழமை. இனி ஆபோகி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை ஆபோகி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: இனியவை கூறல் 10 அதிகாரம் 8 குறட்பா.

0: வளமுதம் கேட்டீர்கள்.
1: இனி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகும். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை, இதில் மடல் மாணிக்கம் தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். 7:00 சுழல் விளக்கு, தொடர்ந்து மலரும் காலை மலர், இதில் சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சி ஆஷிகா அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியவை இடம்பெறும்.

8 மணிக்கு இதயராகும், 8:30க்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும், 8:50க்கு சருமரோகணி வாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் நாட்டுப்புற இசையின் நாதம், தவில் இசைக்கலைஞர் ஆர் ஐயப்பன் அவர்களுடன் நேரலை, 10 மணிக்கு உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு, 10:30க்கு இருபட பாடல்கள் கோவில் அருள் திரைப்படங்களிலிருந்து, 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் சரிகம ரசிகம ஹமீர் கல்யாணி ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்களை கேட்கலாம், 11:30க்கு ஸ்டம்ப்டு. பனிரெண்டு 10:00க்கு மங்கையர் உலகத்தில் பொறுமையை மேற்கொள்ளும் வழிமுறைகள் பற்றி பேசலாம், 12:50க்கு பாப்கார்னர், 1 மணிக்கு மதுரகீதம், 1:45க்கு மாநில செய்திகள். பிற்பகல் 2:15க்கு வேளாண் அரங்கத்தில் லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ப. சரண்யா அவர்கள். 2:30க்கு மணிமலரில் ஜி. பவதி அவர்கள் வழங்கும் லிட்டில் ஸ்டார், தொடர்ந்து சிறுவரிசை மேடையில் எஸ். ஸ்ரீவத்சன் அவர்களின் மிருதங்க இசை கேட்கலாம். இசைத்தூரல் வரும் 3 மணிக்கு, 4 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள், இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை 5 மணிக்கு, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15க்கு உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் எஸ். ஷீரின் அவர்கள், 6:30க்கு மாநில செய்திகள். இரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45க்கும் சயின்ஸ் பீடியா, நான் தான் இருக்கேன்ல விக்ரம் 1 குறித்த தொகுப்பு, 7:25க்கு உழவர் உலகத்தில் மேன்மையான மேச்சேரி ஆடுகள் சித்திரம், 8:05க்கு இரவு இசை இனிமை. இனியராகும், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே 9 மணிக்கு அரங்கிசையில் AS முரளி அவர்கள் பாடியுள்ள பாட்டு, VV ரவி வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் மிருதங்கம். பகல் 12:10க்கு சங்கீத சாரலில் CM சிவஞானவதி அவர்கள் பாடியுள்ள பண்ணி

இசை என் சி மாதவ் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் மிருதங்கம். இரவு 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்தி மடல், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, 8:15 நாடாளுமன்றத்தில் இந்த வார நிகழ்வுகள், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் கிரிமல்லப்பா.

0: 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர பிரசாதா கூறியுள்ளார். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா எஸ்பெரிலா பதவியேற்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியையும் வென்றன. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் நாளை முதல் வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தொடர்வது பாரதிப்பன்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: அண்மை காலத்தில் படிக்கின்ற பழக்கம் வெகுவாக குறைந்து வருகிறது. படிக்கிற பழக்கம் நம்மிடையே வந்துவிட்டால் வாழ்க்கை வளமாகும். இன்னைக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் வந்தவர்களுடைய வரலாற்றினை புரட்டி பார்க்கிற போது அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்றால் அந்த படிப்பு இருக்கிறது. அதனால தான் நம்முடைய தமிழர்கள் வீட்டுக்கு படிக்கட்டு வச்சாங்க. கோயிலுக்கு போகணும்னா கூட படிக்கட்டில் தான் ஏறி போகணும். ஏன் படிக்கட்டு வச்சாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த படியில் நம்ம கால் வைக்கும்போது அந்த படி சொல்லும் படி, படிப்படியாக ஏறினா நம்ம மேலே போயிடலாம். அதே மாதிரி படித்தா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், உயர்ந்த நிலைக்கு போயிடலாங்கிறது தான் இந்த படிப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால்தான் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் மிக அழகான ஒரு வார்த்தையை சொன்னான், உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் தாயின் மனம் திரியும் என்கின்ற அற்புதமான பாடலினை புறநானூற்றிலே எழுதி வைத்தான். இந்த பாடல் என்ன சொல்கிறது, எப்படியாவது படி, உனக்கு உயர்வு கிடைக்கும். உன்னுடைய குடும்பம் தாழ்ந்த நிலையில் இருந்தால் கூட நீ உயர்ந்த நிலைக்கு பெரியோர்களால் அரசாங்கத்தால் அழைக்கப்படுவாய். அப்படி அழைப்பதற்கு எது பயன்படுகிறது என்றால் படிக்க வேண்டும். இந்த படிப்புத்தான் உன்னை உயர்த்தும் என்பதை உலக அரங்கிற்கு படிப்பு என்கின்ற செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. புத்தகம்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, வீட்டுக்கு சுண்ணாம்படித்தோம் உடனே அது புதிய அகமாக மாறிவிடும். வீட்டுக்கு இன்னொரு பேர் அகம். அதை சுண்ணாம்படிக்கிற போது வண்ணம் தீட்டுகிற போது அது புதிதாக மாறிவிடும். அதே மாதிரி இந்த புதிய புத்தகம் படிக்கிற போது இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் மனத்துக்கு இன்னொரு பேர் அகம். இந்த அகத்தை அது புதிதாக்கும், தூய்மையாக்கும். அப்போ மனசு புத்தகமாக மாறும். வண்ணம் தீட்டினால் அது புத்தகம் வீடு. அதே மாதிரி நல்ல நூல்கள் படித்தா அந்த நூல்கள் நம்ம மனசுக்குள்ளார போய் நம்ம மனசில் இருக்கிற இருளை, வஞ்சகத்தை, சூதை எல்லாம் தூள் தூளாக்கி நம்மை புதிய மனிதராக மாற்றிவிடும். அதனால தான் புத்தகத்துக்கு நம்முடைய முன்னோர்கள் புத்தகம் என்று பெயர் வைத்தார்கள். இப்படி புத்தகமாக மாறுவதற்கு நாம் புத்தகம் படிக்க வேண்டும். அதனால தான் பாவேந்தன் பாரதிதாசன் சொல்லுகிற போது கூட, காலையில் படி, மாலையில் படி, நண்பகல் எப்பயுமே படிச்சுக்கிட்டு இரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வலியுறுத்தியிருக்கிறார். புறநானூற்றில் சொன்னதைப் போலவே இன்றைய இலக்கியங்களும் படிப்பின் அருமையை, சுவாசத்தின் பெருமையை சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் படிக்க இளைஞர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பரிசு பொருள்களை பிறந்த நாளுக்கு நம்ம போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். அப்படி இல்லாமல் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வரும்போதும் அதை கொடுத்தோம்னா அவங்க நல்லா படிப்பாங்க. அதனால தான் எப்பயுமே படிப்புத்தான் உன்னை உயர்த்தும். தாராபாரதி சொல்லுகிற போது சொல்லுவார், விழி விழி உன்விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி, நீ நீட்டிப்படுத்தால் உலக உரண்டையில் நீதான் பூமத்திய ரேகை, நீ போட்டு கொடுக்கும் பாதைதான் உலகம் வளம் வரும் பாதை என்ற அற்புதமான செய்தியை செதுக்கி வைத்தார்கள். உலகம் முழுவதும் நீ நடப்பதற்கு படியுங்கள் என்கின்ற வார்த்தையை இன்றிலிருந்து மந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

சரியான நேரத்தில் வழங்குவார் என்ற நம்பிக்கை வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும். இப்போது உங்கள் இல்லம் தேடி இறை ஒளி வருகிறது. திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆனந்த ராகமாக முதலில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியிருக்கும் பாடல்

இறை பக்தி என்பது வழிபாடு மட்டுமல்ல, நம் மனதில் அன்பு, பொறுமை, கருணை, நேர்மை ஆகியவற்றை வளர்ப்பதுதான் உண்மையான பக்தி. இறைவன் நமக்கு தருவது நாம் கேட்பதை மட்டுமல்ல, நமக்கு தேவையானதையும்

நேரம் 6:22. இறைவனை பக்தி பாக்களால் போற்றிக் கொண்டிருக்கும் இது ஆனந்த ராகம். இனி பாடல் கேட்கலாம் மின்மினி குரலில்.

திருவையாறு ஸ்ரீ பஞ்சநதீஸ்வர சுவாமி ஸ்ரீ தர்ம சம்வர்த்தனி அம்பாள் ஆலய ஆடிப்பூர மகோற்சவத்தில் நான்காம் திருநாளான இன்று காலை பல்லக்கு மாலை 6:30 காமதேனு வாகனம். வரும் பாடலை பாடுகிறார் வி. ஸ்ரீபதி.

0: இதுவரை நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனி

0: காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 23ஆம் நாள் சனிக்கிழமை. இப்போது உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று மடல் மாணிக்கம்.
1: அன்புள்ள தம்பி டேவிட் பால், நிஷாந்த் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
2: நலம் நலமறிய ஆவல். நம்மில் பலருக்கும் நேரங்காலம் பேர்ல நம்பிக்கை உண்டு. நேரத்தை பார்த்துதான் சில பேர் வீட்டை விட்டு கிளம்புவாங்க. நாளும் கிழமையும் பார்த்து தான் ஒரு சில வேலைகளை செய்வாங்க. ஒரு சிலருக்கு இதுல நம்பிக்கை இருக்காது. கோயில் குளம் போற மாதிரி தான் இதுவும். ஆனாலும் நேரத்தின் அருமைய நாம தெரிஞ்சுக்கணும். அதிலும் வேளாண்மையில் காலம் அறிந்து பருவம் பார்த்து பயிர் பார்த்து ஒரு சில தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கணும். இப்போ ஒரு சில விவசாயிகள் குறுவை நெல் சாகுபடி செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து ஒரு போக நெல் சாகுபடி சம்பா பருவத்துக்கு விதைவிட தயாராக இருக்கிறாங்க. நீண்டகால நெல் ரகங்களான CR 1009, அப்புறம் அதுலயே Sub 1, ADT 50, இப்படி நிறைய நெல் ரகங்கள் இருக்கு. இவற்றை சாகுபடி செய்ய விரும்புவோர் கைவசம் விதை இருந்தா மகிழ்ச்சி, இல்லன்னா விதைய சேகரம் பண்ணணும். ஆடி மாசத்துக்குள்ள விதை விதைக்கணும் இல்லையா. மடி விதையை விட பிடி விதை மேலும்பாங்க. எப்பவும் நம் கைவசம் நமக்குண்டான விதை இருக்கணும்.
1: டேவிட் பால்,
2: நீங்க 1009 நெல்லு தான் சாகுபடி செய்வீங்க. காலத்துல விதை விட ஏற்பாடு செய்யுங்க. காலம் நேரம் தாமதம் செய்ய கூடாது. ஒரு மில்லி செகண்டின் மதிப்பை ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் வாங்கியவரை கேட்டால் தெரியும். ஒரு செகண்டின் மதிப்பை, ஒரு வினாடியின் மதிப்பை விபத்தில் உயிர் தப்பியவரை கேட்டால் தெரியும். ஒரு நிமிடத்தின் மதிப்பை தூக்கிலிடப்படும் கைதியை கேட்டால் தெரியும். ஒரு மணி நேரத்தின் மதிப்பை உயிர்காக்க போராடும் மருத்துவரை கேட்டால் தெரியும். ஒரு நாளின் மதிப்பை அன்று வேலை இல்லாத தினக்கூலி தொழிலாளரை கேட்டால் புரியும் தெரியும். ஒரு வாரத்தின் மதிப்பை வார பத்திரிகை ஒன்றின் ஆசிரியரை கேட்டால் தெரியும். ஒரு மாதத்தின் மதிப்பை குறை பிரசவம் ஆகும் ஒரு தாயை கேட்டால் தெரியும். ஒரு வருடத்தின் மதிப்பை தேர்வில் தோல்வியுற்ற ஒரு மாணவனை கேட்டால் தெரியும். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள் அல்ல உன் வாழ்க்கை. இப்படி காலம் நேரம் பருவம் பார்த்து ஒரு சில வேலைகளை முடிக்கணும். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட்னு ஆங்கிலத்தில் ஒரு பொன்மொழி உண்டு. காலத்தில் கிடைக்க வேண்டிய நீதி தள்ளி போனால் அது கிடைக்காமைக்கு சமமா.
1: டேவிட் பால்,
2: வேலையை விரைவா ஆரம்பிச்சு முடிங்க. ஆடிப்பட்டத்துல காய்கறி சாகுபடி செய்வீங்க. வீட்டு தோட்டம் போடுறவங்க உடனடியா நமக்கு தேவையான காய்கறிகளின் விதைகளை வாங்கி ஊனிடணும். நெல் சாகுபடி செய்யறவங்க குறுகிய கால ரகங்களையும் தேர்ந்தெடுக்கலாம். 1009 குண்டு நெல் வேண்டாம்னா அடுத்தபடியா பொன்னிக்கு போகலாம். அதிலும் BPT இருக்கு, அந்த விதைகளையும் சேகரம் செய்யலாம். 3 வருஷத்துக்கு ஒரு முறை விவசாயிகள் தங்கள் கைவசம் உள்ள விதைகளை தொடர்ந்து பயன்படுத்தாம விதைய மாத்திக்கணும். சக விவசாயிகள்ட்ட கொடுத்து கூட மாத்திக்கலாம். இல்ல விரிவாக்க மையம் ஆராய்ச்சி நிலையங்களுக்கு போகலாம். இதையெல்லாம் காலத்துல செய்யுங்க. நேரத்தை பயன்படுத்தியவன் தோற்றதும் இல்லை, நேரத்தை வீணாக்கியவன் வென்றதும் இல்லை. இப்படிக்கு மடல் மாணிக்கம்
0: உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை மடல் மாணிக்கம் கேட்டீர்கள். தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா சாகுபடிக்கு விவசாயிகள் ஆயத்தமாகி வருகிறார்கள். சம்பா தாளடி சாகுபடிக்கு தேவையான நீண்டகால விதை நெல் ரகங்களான CR 1009 Sub 1, சாவித்ரி CR 1009, ADT 51 மற்றும் மத்திய கால ரகங்களான CR 50, TKM 15, நெல்லூர் மகசூரி, திருச்சி 3, CO 56, 57, 58, சம்பா மகசூரி BPT 5204, வெள்ளை பொன்னி, KKM 1 போன்ற விதைகள் தேவையான அளவு வேளாண் விரிவாக்க மையங்களிலும் வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளிலும் தனியார் விதை விற்பனை நிலையங்கள் மூலமாகவும் விவசாயிகளுக்கு விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் சான்று பெறாத தங்கள் சொந்த விதைகளையும் பயன்படுத்தலாம். எனினும் அந்த விதைகள் தரத்துடன் நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதைகளா என்பதை திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தில் பரிசோதனை செய்து பின்பு விதைப்புக்கு பயன்படுத்தினால் நல்ல

செழிப்பான பயிர்களை பெற்று உயர் மகசூல் பெறலாம். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் தங்களிடம் இருப்பில் உள்ள நெல் விதைகளின் தரத்தை அறிய 100 கிராம் விதை மாதிரியும் மற்றும் மாதிரிக்கு 80 ரூபாய் கட்டணத்தை நேரிலோ அல்லது மணி ஆர்டர் மூலமாகவோ மூத்த வேளாண்மை அலுவலர், விதை பரிசோதனை நிலையம், 15B பெரிய மில் தெரு, விஜயபுரம், திருவாரூர் என்ற முகவரிக்கு அனுப்பலாம். இவ்வாறு அனுப்பப்படும் போது விதை மாதிரி அனுப்பும் விவசாயியின் பெயர், தந்தை பெயர், முகவரி, அலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, பயிரின் வகை, ரகம், குவியல் எண் ஆகியவற்றுடன் விதைகளை துணிப்பையில் வைத்து அனுப்ப வேண்டும். இந்த தகவலை தஞ்சை சரக விதை பரிசோதனை அலுவலர், திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் ஆகியோர் தெரிவித்துள்ளார்கள். திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் மற்றும் மாடித்தோட்டம் அமைத்தல் குறித்த ஒரு நாள் கட்டண பயிற்சி எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் நமது வீட்டின் அன்றாட தேவைகளுக்கேற்ப காய்கறி தோட்டம் அமைத்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களுடன் நஞ்சில்லா காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. ஆரோக்கியமான வாழ்விற்கு இயற்கை முறை காய்கறி பழங்கள் உற்பத்தி குறித்த தகவல்கள் அளிக்கப்படும். மேலும் மாடித்தோட்டம் அமைப்பு, செயல்முறை, வளர்ப்பு ஊடகங்கள், குளித்தட்டு நாற்றங்கள், பழச்செடிகள் உற்பத்தி ஆகிய தலைப்புகளின் கீழ் செயல் விளக்க பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் பயிற்சி நாளன்று காலை 9 மணிக்கு வந்து பயிற்சி கட்டணம் 590 ரூபாயை நேரடியாக செலுத்த வேண்டும். முன்பதிவு அவசியம். பயிற்சியானது காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். பயிற்சியின் இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும். எனவே ஆர்வமுள்ள விவசாயிகள், இளைஞர்கள் முன்பதிவு செய்து கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 0431 என்ற இணைப்பு எண்ணோடு 29 62 854 மற்றொரு எண் 88 38 12 67 30. எண்கள் மீண்டும் ஒருமுறை 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 29 62 854. இன்னொரு எண் 88 38 12 67 30 ஆகிய எண்களை அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை நேர்முகம் பங்கேற்கிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி சரண்யா அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் முதலில் அறிவிப்புகள், அதைத் தொடர்ந்து மேன்மையான மேச்சேரி ஆடுகள் சித்திரம் கேட்கலாம். நேயர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக. நிகழ்ச்சிகளை கேட்டு பயன் பெறுங்கள்.

நேர்களே, இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இதே ராகம் நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடல்களை கேட்கலாம். 938 546 102 1 என்ற கட்சுவின் மூலமா

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ஹரியானா மாநிலம் சோனிபட் வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய உயர் செயல் திறன்மிக்க பரம்பிரக்யா என்ற அதிநவீன சூப்பர் கம்ப்யூட்டர் மையத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சிறந்த மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் உள்ளிட்ட விருதுகளையும் பிரதமர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 3,336 மாணவர்கள் பட்டங்களை பெறவுள்ளனர். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த நிறுவனங்களில் செமிகண்டக்டர் உட்பட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள 61 கல்வி நிறுவனங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு திறனை வளர்ப்பதற்கு மத்திய அரசு ஆதரவளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை ஐஐடி, சென்னை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி, திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் உள்ளிட்ட முக்கியமான கல்வி நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் மாநில அரசின் சார்பில் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட 7 அமைச்சர்கள் பங்கேற்றனர். விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். சர்க்கரை ஆலைகளுக்கு விவசாயிகள் அளித்த கரும்புக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாய சங்க பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலின் போது தவிக அளித்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று கூறினார். விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நீதிபதிகள் பணியிடங்களை நிரப்பும் வகையில் 19 பேரை நீதிபதிகளாக நியமிக்க கடந்த மே மாதம் உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்திருந்தது. இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர், பரிந்துரைக்கப்பட்ட 19 பேரில் 15 பேரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்து காலி இடங்களின் எண்ணிக்கை

0: எண்ணிக்கை 9 குறைந்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்ற இத்தொடரில் தன்னைவிட அதிக ரேட்டிங் கொண்ட அமெரிக்கா, உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஜெர்மனி நாட்டு வீரர்களை எதிர்கொண்டு பிரக்யானந்தா வெற்றி வாகை சூடியுள்ளார். இதன் மூலம் சர்வதேச செஸ் அரங்கில் தான் ஒரு சிறந்த சாம்பியன் என்பதை அவர் மீண்டும் ஒருமுறை நிரூபித்து இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இளம் விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவில் வெற்றி பெற தேவையான ஆதரவையும் வழிகாட்டுதலையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வழங்கி வருகிறது என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவ்வழக்கின் முக்கிய இடைத்தரகராக செயல்பட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஜெயபிரகாஷும் சிபிசிஐடி முன்பு சரணடைந்துள்ளார். முன்னதாக இருவரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. முல்லை பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இது கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் போக பாசனத்திற்கு பயன்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கடந்த வாரம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 122 அடி வரை உயர்ந்தது. இதனால் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க தமிழ்நாடு நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 10:30 மேல் தேக்கடி தலைமதகு பகுதியில் இருந்து பாசன தேவைக்காக வினாடிக்கு 200 கன அடி வீதமும், குடிநீர் தேவைக்காக 150 கன அடி வீதமும் என மொத்தம் 350 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. 120 நாட்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தை பொறுத்து 3629 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் உள்ள 14,707 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: இருவரி செய்திகள். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா எஸ்பரிலா பதவியேற்றுள்ளார். தாய்லாந்தில் பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது. சீனா உரிமை கோரும் அருணாச்சல பிரதேசத்தின் 27 பகுதிகள் இந்தியாவிற்கு சொந்தமானது என்பதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருச்செங்கோடு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி மதுபாலன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நெல் சேமிப்பு கிடங்கில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஊராட்சி பகுதியில் காட்டாங்கல் கால்வாய் துர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா அறிவுறுத்தியுள்ளார். உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 3 இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி IIT பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இதயம் வருடும் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி.

0: வானொலி அலைவரிசை.
1: மலர்கிறது நாள் மலர்.
2: கோயம்புத்தூர் கிருஷ்ணாராவ் பிரகலாத் என்ற சி கே பிரகலாத் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1941. பன்னாட்டு நிறுவன மேலாண்மையில் முனைவர் பட்டம் பெற்றவர். மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் வணிக மேலாண்மை பேராசிரியராக பணியாற்றிய பிரகலாத் தமது கல்வி சேவைக்காக 2009 பத்மபூஷன் விருது பெற்றார். 2009 நவம்பர் 8 நடந்த உலக பொருளியல் உச்சி மாநாட்டில் இந்தியா சார்பில் பங்கேற்ற பெருமை பெற்றவர். நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபல் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1948. முன்னாள் மத்திய அமைச்சரும் மூத்த வழக்கறிஞருமான இவர் தில்லி பல்கலைக்கழகத்திலும் அமெரிக்காவிலுள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலும் சட்டம் பயின்றுள்ளார். மத்திய அரசாங்கத்தில் பல்வேறு பதவிகள் வகித்துள்ள இவர் இந்தியாவின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாகவும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் கபில் சிபல். திரைப்பட நடிகர் ஃபஹத் ஃபாசில் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1982. மலையாளம், தமிழ், தெலுங்கு மொழிகளில் 50 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது, கேரள அரசின் மாநில விருது, பிலிம்பேர் விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். தமிழில் வேலைக்காரன், விக்ரம் போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் தனது இயல்பான நடிப்புக்கு பெயர் பெற்றவர். மேற்குவங்க முன்னாள் முதல்வர் ஜோதிபாசுவின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1914. தனி மனித ஆராதனையை விரும்பாத இவர் தனக்கென வைத்துக் கொண்டது ஒரே ஒரு மெய்க்காப்பாளர் மட்டுமே. மரணம் கண்டு அஞ்சேன், இறுதி மூச்சில் கூட மனிதகுலத்தின் விடுதலைக்கே என் வாழ்க்கை என்று முழங்கியவர் ஜோதிபாசு. இன்று வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட நாள். ஆகஸ்ட் புரட்சியான இவ்வியக்கம் இந்திய விடுதலைக்கு அடிகோலியது. செய் அல்லது செத்துமடி என முழங்கி 1942 ஆகஸ்ட் 8 தொடங்கி வைத்தார் அண்ணல். அஹிம்சை வழியில் சுதந்திரமடைய காரணமான இவ்வியக்கம் இந்திய சுதந்திர வரலாற்றில் மாபெரும் மைல்கல்.

ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நிலங்களாலும் மொழியாலும் பண்பாட்டாலும் வாழ்க்கை முறையாலும் வேறுபட்டிருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்ட தேசம் இந்தியா. இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் என்று சூளுரைக்கிற மக்கள்தான் இந்த தேசத்தின் ஆணிவேர். இன்று இந்தியா உலக வல்லரசுகளோடு பொருளாதாரத்திலும் வளர்ச்சியிலும் உற்பத்தியிலும் போட்டியிடும் அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. உலகத்தையே தலைமையேற்று வழிநடத்தும் அளவுக்கு ஆளுமை பொருந்திய தேசமாக மாறியிருக்கிறது. பல நாடுகள் இந்திய பிரதமரின் வழிகாட்டுதலையும் தலைமை பண்பையும் பாராட்டி தங்கள்

பிறப்பித்த தேசம் இந்தியா. இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் என்று சூளுரைக்கிற மக்கள்தான் இந்த தேசத்தின் ஆணிவேர். இன்று இந்தியா உலக வல்லரசுகளோடு பொருளாதாரத்திலும் வளர்ச்சியிலும் உற்பத்தியிலும் போட்டியிடும் அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. உலகத்தையே தலைமையேற்று வழிநடத்தும் அளவுக்கு ஆளுமை பொருந்திய தேசமாக மாறியிருக்கிறது. பல நாடுகள் இந்திய பிரதமரின் வழிகாட்டுதலையும் தலைமை பண்பையும் பாராட்டி தங்கள் தேசத்தின் உயரிய விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார்கள். இந்தியாவோடு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை உருவாக்கி நேசத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்தியா சர்வதேச முக்கியத்துவத்தை வென்றெடுத்திருக்கிறது. வரும் ஆகஸ்ட் 15, 2026 அன்று இந்தியா தனது 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. 80 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசம் அந்நியர்களின் காலனி ஆதிக்கத்தில் சிக்குண்டு சுயம் இழந்து கிடந்தது. இந்தியாவின் எல்லா திசைகளிலும் விடுதலைக்கான பேரெழுச்சி உருவானது. தங்கள் ஆன்மாவை உருக்கி இந்தியர்கள் நிகழ்த்திய சத்தியாகிரக போராட்டத்திற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறினார்கள். இந்தியா சுதந்திர தேசமானது. 1947 ஆகஸ்ட் 15 என்பது இந்தியாவுக்கு மற்றொரு நாள் அல்ல, அதுதான் இந்தியா என்ற தேசம் மறுகட்டமைப்பு செய்வதற்கான அடித்தளம் உருவான நாள். புதிய இந்தியாவின் கனவுகளுக்கு நம் தலைவர்கள் உயிர் கொடுத்த நாள். நம் தியாக தலைவர்கள் உருவாக்கிய சத்தியாகிரகத்தின் வெம்மை அந்நியர்களின் இதயத்தை தாக்கி அடிமை தலையை அறுத்த நாள். இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் அந்த திருநாளை ஒவ்வொரு இந்தியரும் திருவிழாவைப் போல உணர்வு பூர்வமாகவே கொண்டாடுவார்கள். கடந்த 80 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி என்பது பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய வளர்ச்சியாகும். சற்றேறக்குறைய 200 ஆண்டுகள் காலனி ஆதிக்கத்தின் பிடியில் சிக்குண்டு முடங்கி கிடந்த தேசம் அடுத்த 80 ஆண்டுகளில் வீறு கொண்டு எழுந்து உலகின் ஆகப்பெரிய ஜனநாயக சக்தியாக உலகை வழிநடத்தும் வல்லமை மிக்க நாடாக எழுந்து நிற்பது சாதாரணமல்ல. சுதந்திரம் பெற்றபோது இந்தியாவின் மக்கள் தொகை சுமார் 34 கோடி. இந்த 80 ஆண்டுகளில் உலகின் ஆகப்பெரிய மனித வளம் கொண்ட தேசமாக இந்தியா வளர்ந்திருக்கிறது. சுமார் 145 கோடி இந்தியர்கள் உணர்வால் ஒருங்கிணைந்து இந்த தேசத்திலே வாழ்கிறார்கள். சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 17 கோடி. இன்று 100 கோடிக்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இந்திய பொது தேர்தல்களில் தங்கள் பிரதிநிதிகளை உரிமையோடு தேர்வு செய்கிறார்கள். 80 ஆண்டுகளுக்கு முன்பு உள்நாட்டு உற்பத்தியில் மிகவும் பின்தங்கியிருந்த இந்தியா இன்று உலகின் முன்னணி பொருளாதாரங்களில் ஒன்றாக மாறியிருக்கிறது. அக்காலத்தில் வேளாண்மையை மட்டுமே பிரதானமாக நம்பியிருந்த நம் தேசம் இன்று தொழில், சேவை, தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி, விண்வெளி உள்ளிட்ட பல துறைகளிலும் மிக பெரும் வளர்ச்சியை எட்டியிருக்கிறது. தனிநபர் வருமானம் உயர்ந்து இந்தியர்களின் வாழ்க்கை தரம் பெருமளவு மேம்பட்டுள்ளது. சுதந்திரம் பெற்ற காலத்தில் 12 முதல் 18% இருந்த இந்தியர்களின் கல்வி அறிவு விகிதம் இன்று 75% மேல் வளர்ச்சி பெற்றுள்ளது. இப்படி இன்னும் பல்வேறு துறைகளிலும் சுதந்திர இந்தியா எட்டியிருக்கிற வளர்ச்சி என்பது அபரிமிதமானது. சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகளை கொண்டாடும் இந்த தருணத்தில் விக்சித் பாரத் என்ற மாபெரும் கனவோடு இந்தியா நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்த வளர்ச்சியை நோக்கி பயணப்படும் நம் தேசத்தில் 80வது ஆண்டு சுதந்திர தின விழாவை கோலாகலமாக கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு நாட்டின் எல்லைகளை அதன் வரைபடம் வரையறுக்கலாம், ஆனால் அதன் ஆன்மாவை வரையறுப்பது அதன் தேசிய கொடியே என்பார்கள். அதற்கேற்ப நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சுதந்திர தினத்திற்காகவும் இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார். இந்த இயக்கத்தில் இணையுமாறு இளைஞர்களையும் குடிமக்களையும் உரிமையோடு அழைத்திருக்கிறார். இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கம் 2022 இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நடைபெற்ற ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஆண்டு 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 5வது ஆண்டாக இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கம் முன்னெடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி, ஒவ்வொரு இதயத்திலும் தேசப்பற்று என்பதே இந்த இயக்கத்தின் முத்தாய்ப்பான நோக்கம். 2026 இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கம் நாளை ஆகஸ்ட் 9 முதல் 17 வரை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் ஒவ்வொரு இந்தியரும் அவரவர் வீட்டில் தேசிய கொடியை ஏற்றி நம் தேசத்தின் உணர்வோடு கலக்க வேண்டும்.

0: இந்த கொடியோடு செல்ஃபி எடுத்து அதிகாரப்பூர்வ இயக்கத்தில் பகிர்ந்து ஒற்றுமையை பறைசாற்ற வேண்டும். உங்கள் ஊரில் இருக்கும் பள்ளி, கல்லூரி மற்றும் சமூக இயக்கங்கள் முன்னெடுக்கும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தேசப்பற்றாலும் உணர்வாலும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும். ஹர்கர் திரங்கா செல்ஃபியை பதிவேற்றுவது மிகவும் எளிது. உங்கள் வீட்டில் தேசிய கொடியை ஏற்றுங்கள். கொடியுடன் ஒரு தெளிவான செல்ஃபி எடுங்கள். ஹர்கர் திரங்கா .com என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தை திறந்து அப்லோட் யுவர் செல்ஃபி என்ற பொத்தானை அழுத்துங்கள். உங்கள் பெயர் மற்றும் மொபைல் எண் உள்ளிட்ட விவரங்களை நிரப்பி நீங்கள் எடுத்த செல்ஃபி புகைப்படத்தை அப்லோட் செய்யுங்கள். பதிவேற்றம் முடிந்ததும் உங்கள் பங்களிப்பு சான்றிதழை பதிவிறக்கம் செய்து சமூக வலைதளங்களில் பகிருங்கள். இந்தியாவின் தேசிய கொடி என்பது பல தலைமுறைகளின் தியாகம், நம் ஜனநாயகத்தின் வலிமை, நாட்டின் ஒற்றுமையை நினைவூட்டும் உயர்ந்த தேசிய சின்னம் அது. இந்திய சுதந்திர தின கொண்டாட்டத்தை மக்களின் நேரடி பங்கேற்புடன் கொண்டாடும் இந்த தேசிய முயற்சியில் குடும்பங்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றி அதன் பெருமையையும் பொறுப்பையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இதில் பங்கேற்று தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும். தேசிய கொடியின் ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு ஆழமான பொருள் உள்ளது. மேலிருக்கும் காவி நிறம் தியாகத்தையும் தன்னலமற்ற சேவையையும் குறிக்கிறது. நடுவில் உள்ள வெண்மை நிறம் உண்மை, அமைதி மற்றும் நேர்மையின் அடையாளமாகும். அதிலுள்ள அசோக சக்கரம் இடைவிடாத முன்னேற்றத்தையும் நீதியையும் உணர்த்துகிறது. கீழிருக்கும் பச்சை நிறம் வளம், நம்பிக்கை மற்றும் இயற்கையுடனான இணைப்பை குறிக்கிறது. இந்த மூன்று நிறங்களும் இணைந்து இந்தியாவின் உயரிய லட்சியங்களை வெளிப்படுத்துகின்றன. தேசிய கொடியை ஏற்றும்போது பிளாக் கோட் ஆஃப் இந்தியா மற்றும் தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் 1971 ஒவ்வொரு குடிமகனும் கடைபிடிக்க வேண்டும். கொடியை எப்போதும் மரியாதையுடன் கையாள வேண்டும். எந்த நிலையிலும் தரையிலோ தண்ணீரிலோ தேசிய கொடி படக்கூடாது. பயன்படுத்தி முடித்த பிறகு தேசிய கொடியை மரியாதையுடன் மடித்து பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். சேதமடைந்த கொடியை மரியாதைக்குரிய முறையில் அகற்ற வேண்டும். கொடியை கிடைமட்டமாக காட்சிப்படுத்தும் போது மேலே காவி, நடுவில் வெள்ளை, கீழே பச்சை நிறம் இருக்க வேண்டும். 24 ஆரங்களை கொண்ட அசோக சக்கரம் தெளிவாகவும் சரியான வடிவிலும் இருக்க வேண்டும். தேசிய கொடியை அலங்கார பொருளாகவோ, ஆடையாகவோ, மேசை விரிப்பாகவோ, விளம்பரத்திற்காகவோ, வணிக நோக்கத்திற்காகவோ பயன்படுத்தக்கூடாது. தேசிய கொடி அனுமதிக்கப்பட்ட பொருட்களால் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேசிய கொடியை அவமதிப்பது அல்லது பிளாக் கோட் விதிகளை மீறுவது தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் 1971 கீழ் குற்றமாகும். இதற்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். இல்லம்தோறும் தேசிய கொடி என்பது ஒரு விழாவோ ஒரு இயக்கமோ அல்ல, அது ஒரு பொறுப்புணர்வின் வெளிப்பாடு. சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறவும் நாட்டின் வளர்ச்சியில் மக்கள் தங்களின் பங்களிப்பை உணரவும் இந்த இயக்கம் ஊக்கமளிக்கிறது. நாட்டின் முன்னேற்றம் என்பது அரசின் முயற்சியால் மட்டும் உருவாகாது, பொறுப்புள்ள குடிமக்களின் பங்களிப்பாலும் அது வலுப்பெறும் என்ற செய்தியை இந்த இயக்கம் எடுத்துரைக்கிறது. 2026 இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கம் தேசிய கொடியை வீடுகளில் ஏற்றும் நிகழ்வை தாண்டி இந்தியர்களின் மனங்களில் ஒற்றுமை, பொறுப்பு, தேசப்பற்று மற்றும் ஜனநாயகத்தின் மதிப்புகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஒரு மக்கள் இயக்கமாக மாறியிருக்கிறது. ஒவ்வொரு இல்லத்திலும் பறக்கும் தேசிய கொடி இந்தியாவின் பெருமையையும் அதன் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையையும் உயர்த்தி பறக்க செய்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை, என்றென்றும் தருமே உங்களுக்கான என் இசை.
3: இளமை என்பது தினமும் குறைவது, திறமை என்பது தினமும் வளர்வது. இளமையை ரசிப்போம், திறமையை போற்றுவோம் என்ற வரிகளோடு திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி மக்களின் அன்புக்காக மலர்கிறது காலை மலர்.

0: நேர்களை நமது திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 இன்று நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் சிஎம் சிவஞானவதி அவர்களின் பன்னிசை பாடல்கள் வலம் வரும். கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர். ஆகாஷ்வாணி
1: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது.

0: ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 240,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால், இந்திய கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து இந்திய தூதரக அலுவலகங்கள், கப்பல் போக்குவரத்து அமைச்சகம், வளைகுடா நாடுகளின் கடல்சார் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகளுக்கு உதவ 24 மணி நேரமும் செயல்படும் உதவி மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ரயில் பயணத்தின் போது வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து குறைவான புகார்களை வருவதாக கூறினார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறியதாக கடந்த 3 ஆண்டுகளில் IRCTC சார்பில் 5,13,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ரயில் பயணிகளுக்கு வழங்கப்படும் உணவு தரமான சமையல் கூடங்களில் தயார் செய்யப்படுவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மும்பையில் இன்று திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது மகாராஷ்டிரா மாநில நகர்ப்புற கூட்டுறவு நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம், தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்திற்கு இடையே அமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. கூட்டுறவு வங்கித் துறையில் இணைய பாதுகாப்பு தொழில்நுட்ப திறனை மேம்படுத்த இந்த ஒப்பந்தம் உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 240,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சர்வதேச நிதி தொழில்நுட்ப திருவிழாவில் பேசிய அவர், அனைவருக்கும் வங்கிக் கணக்கு போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் மூலம் நிதி அதிகாரம் அளித்தலில் நாடு முன்னேறியுள்ளதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு ஆகியவை நிதி தொழில்நுட்பத்துறையின் அடுத்தகட்ட வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் தனியார் பங்களிப்பை அரசு அனுமதித்ததன் விளைவாக விண்வெளி துறையில் நாடு பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல தேர்வுகளில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு நிஷிகாந்த் துபே, மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய நிர்வாக தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருக்க அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இப்பிரச்சினை எழுப்பப்படும் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் போராட்டம் நடத்திய மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டங்களின் போது உயிரிழந்தவர்கள் குறித்து முறையான மற்றும் நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளார். அமைதியான முறையில் போராடியவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் ஏற்கத்தக்கதல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். உள்ளூர் சட்டமன்ற தேர்தலில் வெளியாட்களுக்கு இடஒதுக்கீடு செய்யும் பாகிஸ்தான் அரசின் முடிவை எதிர்த்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கடந்த வாரம் போராட்டங்கள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறை

0: குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. சிவசாகர், நாகுன், சோனிப்பூர், லக்கிப்பூர், ஜோஹாட் உள்ளிட்ட 13 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதில் கோலாகட் மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு 59,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10,000 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் 10,700 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. சாலைகள் மற்றும் பாலங்களும் சேதமடைந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மருத்துவ உபகரணங்கள் சந்தை மதிப்பு 2047 ஆண்டுக்குள் 250 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இந்த சந்தை வளர்ச்சி அடைந்து வருவதாகவும் தற்போது 14 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அந்த அமைப்பின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் சுகாதார தேவைகள், மேம்பட்ட மருத்துவ தொழில்நுட்பங்களின் பயன்பாடு, உள்நாட்டு உற்பத்திக்கான அரசின் ஆதரவு ஆகியவை விரைவான வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக உள்ளதாக இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் கூறியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி திரிபுரா மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு பிரஜேஷ் பாண்டே அறிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சரிபார்க்கும் பணி செப்டம்பர் 15 முதல் அக்டோபர் 14 வரை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 21 அன்று வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என்றும் திரு பிரஜேஷ் பாண்டே தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா, நவோதயா வித்யாலயா மற்றும் ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகளில் 2ஆம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்பட்ட தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று CBSE அறிவித்துள்ளது. இம்மாதத்தின் 3வது வாரத்திலிருந்து படிப்படியாக இந்த முடிவுகள் வெளியிடப்படும் என்று சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. தேர்வை எழுதியவர்கள் வதந்திகளையும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் தவிர்க்குமாறும் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் மட்டுமே தேர்தல் முடிவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் CBSE கேட்டுக் கொண்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோரிக்கோடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அம்மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. கடலோர பகுதிகளிலும் லட்சத்தீவு பகுதிகளிலும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இப்போட்டி இன்று காலை 11:30 நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: மனதெல்லாம் இனிசை, அதை என்றும் தருவது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
3: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய

அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. திருவாரூர் மாவட்டத்துல இருக்கிறவங்களே, உங்களுடைய மாவட்டத்துல பொது விநியோக திட்டம் தொடர்பான முகாம் இன்னைக்கு காலையில 10 மணில இருந்து நண்பகல் 1 மணி வரைக்கும் நடக்க இருக்குது அந்தந்த கிராம நிர்வாக அலுவலகத்துல. இந்த முகாம்ல பாத்தீங்கன்னா, மின்னணு குடும்ப அட்டையில முகவரி மாற்றம் செய்யறது, பெயர் திருத்தம் செய்யறது, உறுப்பினர்கள் சேர்க்கிறது நீக்கிறது, புதிய மற்றும் நகல் குடும்ப அட்டை கோருவதற்கான விண்ணப்பம் பெறுவது, குடும்ப தலைவரோட புகைப்படம் பதிவேற்றம் செய்யறது, இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் செஞ்சு தராங்க. அது மட்டுமில்ல, பொது விநியோக திட்டம் தொடர்பான உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை தெரிவிச்சும் பயன்பெறலாம். இந்த முகாம்ல நீங்க கலந்துக்கணும்னு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்துல மட்டும் இல்லங்க, நிறைய மாவட்டத்துல இன்னைக்கு பொது விநியோக திட்டம் தொடர்பான சிறப்பு முகாம் அந்தந்த கிராம நிர்வாக அலுவலகத்துல நடக்க இருக்குது. அதனால தேவைப்படுறவங்க இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.

0: தாய்ப்பால் ஒரு முழுமையான உணவு, இயற்கையால வடிவமைக்கப்பட்டது. குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு அடிப்படை தாய்ப்பால் தாங்க. அதனால தாய்ப்பால் கொடுப்போம், குழந்தையுடைய ஆரோக்கியத்தை காப்போங்க. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள். வணக்கம் டாக்டர். தாய்ப்பால எவ்வளவு நாள் கொடுக்கலாம், தாய்ப்பால நிறுத்தணும்னா என்ன செய்யணும் டாக்டர்?
1: 6 மாசத்துல இருந்து 12 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் தான் ஒரு மேஜர் நியூட்ரிஷன். நம்ம சாலிட்ஸ் ஆரம்பிக்கிறோம்னா இனிஷியலா ஸ்லோவா தான் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு ஃபுட், 2வது மாசம் 2 மீல்ஸ், 3வது மாசம் 3 மீல்ஸ் அப்படின்னு சொல்லி 5-6 மந்த்ஸ் கடந்ததுக்கு அப்புறம் 12th மந்த், தட் இஸ் 1 இயர் குழந்தை ஆகும் போது 3 மீல்ஸ் 2 ஸ்நாக் கொடுப்போம். பை தென் குழந்தை வந்துட்டு நம்ம வீட்டுல என்ன சமைக்கிறோமோ அதெல்லாமே சாப்பிட பழகிக்கும். 1 வயசு கழிச்சு நீங்க தாய்ப்பால் தாராளமா கண்டினியூ பண்ணுங்க. 2 வயசு வரைக்கும் அட்லீஸ்ட் கொடுக்கணும். 2 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் எவ்வளவு நாள் விருப்பம் இருக்கோ அவ்வளவு நாள் தரலாம். இதுக்குள்ள கண்டிப்பா நிறுத்தணும்ன்றது இல்ல. அம்மாவும் குழந்தையும் எவ்வளவு நாள் விருப்பப்படுறாங்களோ அவ்வளவு நாள் வரைக்கும் தாய்ப்பால் தாராளமா தரலாம். சோ கவுஸ் மில்க்ன்றது 1 வயசு வரைக்கும் கண்டிப்பா கிடையாது. 1 வயசுக்கு அப்புறம் தாய்ப்பால் குடுக்கறீங்கன்னா கவுஸ் மில்க் தேவைப்படாது. குழந்தைக்கு கால்சியம் ரிச்சான அதர் ஃபுட்ஸ், கர்ட், பன்னீர், இந்த சீஸ் அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். இல்ல குழந்தைக்கு தாய்ப்பால் குடுக்கலன்ற பட்சத்துல நீங்க கவுஸ் மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா நீங்க அப்போ மாட்டுப்பால் கொடுத்துக்கலாம். சோ கவுஸ் மில்க்கு நீங்க 1 வயசு கழிச்சு கொடுக்கும் போது குவான்டிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 வயசுக்கு மேல நீங்க கவுஸ் மில்க் கொடுக்கும் போது லெஸ் தேன் 400 ml தான் இருக்கணும் கவுஸ் மில்க். சோ அதிகமா நம்ம கவுஸ் மில்க் கொடுக்கறோமோ, இல்ல 1 வயசுக்கு கீழே நீங்க கவுஸ் மில்க் கொடுத்தீங்கன்னா அந்த மில்க வந்து குழந்தையால டைஜஸ்ட் பண்ண முடியாது. இன்னொன்னு என்னன்னா இந்த ரத்த சோகை, அது குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. மலச்சிக்கல், அதுவும் வர வாய்ப்பு இருக்கு. சோ 1 வயசுக்கு கீழே கண்டிப்பா கவுஸ் மில்க் அவாய்ட் பண்ணிடுங்க. தாய்ப்பால் நிறுத்தணும்னு நினைக்கும் போது டக்குன்னு நிறுத்தக்கூடாது. ஏன்னா உங்க உடம்பும் அதுக்கு ஒத்துழைக்கணும், குழந்தையும் அதுக்கு ஒத்துழைக்கணும். சோ நிறுத்துறதுன்றது நம்ம ஜென்டில் வீனிங் சொல்லுவோம். மெதுவா பொறுமையா கொஞ்ச நாள் எடுத்து 1 மந்த் 2 மந்த்ஸ் கூட டைம் எடுத்துக்கிட்டு நீங்க வீன் ஆஃப் பண்ணலாம். தாய்ப்பால் நிறுத்தும் போது பகல் நேரத்துல வந்து குழந்தைக்கு அந்த தாய்ப்பால் கொடுக்கற டைம்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஏதாவது ஒரு உணவோ, இல்ல அவங்களுக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் மில்க் மாதிரி வேற ஏதாவது ஒரு மில்கோ, இல்ல அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு பொம்மையோ அவங்களுக்கு அந்த ஞாபகம் வராம இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ஃபீடா தான் ஆரம்பிக்கணும். சோ முதல் வாரம் வந்து நீங்க பகல்ல ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு ஃபீட வந்துட்டு ஸ்டாப் பண்ணீங்கன்னா ஒரு 3 நாள் கழிச்சு இன்னொரு ஃபீட். சோ ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் ஒரு ஃபீட கம்மி பண்ணணும். நீங்க இனிஷியலா நீங்க வந்து ஃபீட மொத்தமா கம்மி பண்ணாம குழந்தை ஒரு 10 நிமிஷம் குடிக்குதுன்னா ஒரு 5 நிமிஷம் குடிச்சு எடுக்கலாம். டைமிங்க கூட முதல்ல கம்மி பண்ணிட்டே வரலாம், அதுக்கப்புறம் அந்த ஃபீட கட் பண்ணலாம். சோ ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கணும். நீங்க சடனா அப்படி ஸ்டாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகலாம்னா பால் கட்ட ஆரம்பிச்சிடலாம், அங்கங்க கட்டி வரலாம், மாஸ்டைட்டிஸ் சொல்லலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம். சோ உங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் ஆபத்தான இதுதான். பிளஸ் குழந்தைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து மென்டலி அவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாது. சோ அவங்களுக்கும் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஒரு ஹக்ஸ் கொடுங்க. தாய்ப்பாலுக்கு பதிலா அவங்களை கட்டி பிடிக்கிறது, அவங்களுக்கு ஒரு கிஸ் கொடுக்கறது, நான் இருக்கிறேன்னு உங்களோட பிரசன்ஸ காமிங்க. சோ அவங்களும் அதுக்கு வந்து கன்வின்சிங்கா மெதுவா வருவாங்க. ஒன்ஸ் இந்த டே டைம் எல்லாம் வீண் ஆயிடுச்சுன்னா நைட் ஃபீட்ஸையும் அதே மாதிரி ஸ்லோவா ஃபர்ஸ்ட் அவங்க 10 மினிட்ஸ் சக் பண்றாங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொண்டு வாங்க. அப்புறம் ஜென்டலா வந்து நைட்ல ஒரு 4 தடவை குடிக்கிறாங்கன்னா எவ்ரி 3 டேஸ் 4 டேஸ் ஒன்ஸ் ஒரு ஃபீடா மெதுவா கட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஸ்லோவா ஓவர் 1 மந்த் 2 மந்த்ஸ் நீங்க மில்க வந்து ரெடியூஸ் பண்றது இட்ஸ் வெரி குட். எப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணலாம்னா நீங்க விரும்பும் போதும் உங்க குழந்தை விரும்பும் போதும். மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக தாய்ப்பால் கட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல.
0: தாய்ப்பாலின் நன்மைகளை குறித்து நாளைய மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள்.

வணக்கம் காலை மலர் நேர்களே, இன்னைக்கு பழங்குடியினர் நரிக்குறவர் மற்றும் புதுரை வண்ணார் மக்களுக்கான சிறப்பு முகாம் நிறைய இடத்துல நடக்க இருக்குதுங்க. ஆமாங்க, தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம் மற்றும் புதுரை வண்ணார் நலவாரிய உறுப்பினர்களுக்கான சேர்க்கை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட

சேவைகளுக்கான சிறப்பு முகாம்கள் கரூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அரவக்குறிச்சி தான் தோன்றி வட்டாட்சியர் அலுவலகத்துல நடக்க இருக்குது. கொல்லிமலை செம்மேடு பகுதியில பாத்தீங்கன்னா குண்டூர் நாடு, குண்டனி நாடு, ஆலத்தூர் நாடு, திருப்புலி நாடு இந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு நத்தக்குழிப்பட்டியில இருக்கிற ஊராட்சி மன்ற அலுவலகத்துல நடக்க இருக்குது. பேலுக்குறிச்சி, நடுக்கோம்பை, பச்சுடையான்பட்டி, பள்ளிப்பட்டி, உத்தரக்கிடி வாழல், வாழவந்தி கோம்பை பகுதியை சேர்ந்த மக்களுக்கு வாழவந்தி கோம்பையில இருக்கிற ஊராட்சி மன்ற அலுவலகத்துல நடக்க இருக்குது சிறப்பு முகாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்துல விடுபட்ட மற்றும் புதிய தூய்மை பணியாளர்களை உறுப்பினர்களாக நல வாரியத்துல பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் நன்னிலம் மற்றும் நீடாமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்துல நடக்க இருக்குது. அந்தந்த மாவட்டத்துல எந்தெந்த பகுதியில நடக்குதோ தேவைப்படுறவங்க அந்த சிறப்பு முகாம்ல பங்கேற்று உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: மலர் கேட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. இப்ப நாம திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்றைய விலை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 24 ரூபாய், கத்திரிக்காய் 60, அவரைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் 46, கொத்தவரங்காய் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 1 கிலோ 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 54, மொச்சைக்காய் 60, சுரைக்காய் 30, சௌசௌ 36, புடலங்காய் 1 கிலோ 50 ரூபாய், பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 1 கிலோ 100 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60 ரூபாய், சேனக்கிழங்கு 50 ரூபாய், உருளைக்கிழங்கு 30, கேரட் 1 கிலோ 94 ரூபாய், முட்டைக்கோஸ் 34, பீட்ரூட் 54, காலிஃபிளவர் பூ 1 45 ரூபாய், எலும்புச்சை பழம் 1 5 ரூபாய், கொய்யா 100 ரூபாய், பூசணிக்காய் 26, பரங்கிக்காய் 22, ஆப்பிள் 1 கிலோ 280 ரூபாய், ஆரஞ்சு 150, மாதுளை 240, திராட்சை 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. தங்கம் வெளியோட விலையவும் தெரிஞ்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளியில 1 கிராம் தங்கம் பாத்தீங்கன்னா 13,900 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 250 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. திருச்சியில 1 கிராம் ஆபரண தங்கம் 13,900 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 250 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. காலைமலர் நிகழ்ச்சியோட நிறைவா இன்னைக்கான வானிலை தகவல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடை மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்கிறாங்க. வட தமிழகத்துல ஒரு சில இடங்கள்லயும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடை மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்கிறாங்க. ஏனைய தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலோடு கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை பாத்தீங்கன்னா, குமரி கடலோட ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் நாட்டுப்புற இசையின் நாதம் தவிலிசை கலைஞர் ஆர் ஐயப்பன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க 246-102-1 அறிமுக நேர்களுக்காகவே 240-102-1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு. திருச்சியின் முன்னிணைப்புக்கு சுழி 4-3-1. காலையில 10:30 இன்னைக்கு இருபட பாடல்கள், இதுல கோவில் அருள் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11 மணிக்கு சரிகம ரசிகம, இதுல ஹமீர் கல்யாணி ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்கள் வளமர காத்திருக்கு. அடுத்து இதே ராகம் நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடல்களை கேட்டு ரசிக்க 938-546-102-1 அப்படிங்கிற இந்த கட்சிவின் மூலமா உங்களுக்கு எந்த பாடல் பிடிச்சிருக்குதோ அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தையும் உங்க பேரு உங்களுடைய ஊர் பெயரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. அடுத்ததான் இதே ராகம் நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போ காலைமலர் நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வருது ரேக படத்துல இருந்து.

வாரம் முழுக்க வேலை, படிப்பு, டென்ஷன், டிராஃபிக்னு எல்லாத்தையும் கடந்து இறுதியாக நம்ம வீக்கெண்ட் வந்தாச்சு. இந்த ரெண்டு நாட்கள் அலாரம் கிடையாது, அவசரம் கிடையாது, முழுக்க முழுக்க ஜாலி தான். உங்களுக்கு இன்னும் எனர்ஜி கொடுக்க இதே ராகம் காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை உங்கள் பெயர் ஊர் பெயரோட 938-546-102-1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இதய ராகம். இப்போ உறையூர்லேருந்து அம்பிகா விமலா இவங்க கேட்டிருக்க பாடல் மாரி 2 படத்திலிருந்து.

அது கப்சிப்பனு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலைப்படணும் நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம்.

0: ராகத்துல அடுத்த பாடல் ஜெயிலர் படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. வடக்கு சாலைப்பட்டியில இருந்து நியூட்டன், மலர்விழி, தருண், சமிதா.
1: நான் தான் கிங், நான் வச்சதா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே

0: టైగర్ కా హుకుం. అర్థమైందా రాజా?
1: இதே ராகத்துல அடுத்ததா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் வந்து ஒரு ரேடியோ ரசிகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் புதுக்குறிச்சி காரை மேற்குலேருந்து வீரப்பன் சேகர். இவங்க வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் எல்லா நிகழ்ச்சிகளையுமே தவறாமல் கேட்பேன். அதுலேயும் முக்கியமாக எனக்கு வந்து ஆனந்த ராகம் நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்காக ஒரு பாடல் இப்போ ஜெகமே தந்திரம் படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க இதய ராகத்தோட.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் நாட்டுப்புற இசையின் நாதம். தவில் நையாண்டி மேள இசைக்கலைஞர் ஆர் ஐயப்பன் அவர்கள் நம்ம கூட பேசியிருக்காங்க. நீங்களும் பேசலாம் வாங்க. 4 1 2 1 2 1 2 1 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்கள் கேள்விகளை குரல் பதிவாகவோ அப்படி இல்லைன்னா தட்டச்சு செய்தோம் 938 546 102 1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ ஆங்கிலத்தில் செய்திகளை கேட்டுட்டு மறுபடியும் இதே ராகத்தோடு இணையலாம்.
1: Akashwani presents Morning News. Good morning, I'm Anuja Kumar. The headlines. Prime Minister Narendra Modi to present IIT Delhi's highest honours to meritorious students during its convocation ceremony today. UPI transactions to remain free for consumers and small merchants, clarifies Apex Digital Payments Body PCI. India rejects objections raised by a US lawmaker on proposed FCRA bill, says legislation is country's internal matter. Jharkhand government holds first formal talks with protesting students over alleged irregularities in recruitment examinations. U.S. Senate passes Russia sanctions bill seeking 100% tariff over 5 countries. And heavy to very heavy rainfall likely over East Rajasthan and Odisha today. And now the news in detail. Prime Minister Narendra Modi will address the

இதே ராகத்துல அடுத்ததா மெர்சல் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அனந்தபுரத்துல இருந்து கீதா, மாதேஷ், தன்வர்ஷ், சூரியலதா, ரித்யா.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: இதே ராகம் கேட்டிருக்கோம் திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. அடுத்த பாடல் யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்ல இருந்து பிரகாஷ், ரஷனா, லிபிகா, கீர்த்தி, தவனேஷ் இவங்க கேட்டிருக்க பாடல் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்திலிருந்து.

இனிய காலை வணக்கம். இதே ராகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். யார் சொல்லியிருக்காங்க? பழனி வட்டம் கொழுமகொண்டான்லருந்து ராமகிருஷ்ணன். இவர் கேட்டிருக்க பாடல் டாக்டர் படத்திலிருந்து.

திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இன்னைக்கு காலையில 9 மணிக்கு அரங்கிசையில் ஏஎஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். விவி ரவி வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் மிருதங்கம், பிஎஸ் புருஷோத்தமன் கஞ்சிரா. காலை 10:45 சயின்ஸ் பீடியாவில் நான் தான் இருக்கேன்ல விக்ரம் ஒன்று குறித்த தொகுப்பு நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீங்க. இப்போ நாம கேட்டுட்டு இருக்கோம் இதய ராகம். அடுத்த பாடல் கடைக்குட்டி சிங்கம் படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. கும்பகோணம் துவரங்குறிச்சி நடுத்தெருவிலிருந்து ஸ்ரீனிவாசன், துர்காதேவி, அவினேஷ், ஹரிஹரன்.

நேரம் 9 மணி. அரங்கிசை. ஏ எஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. சுப்பிரமணியேன ரக்ஷிதோகம். முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். சுத்ததன்யாசி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் AS முரளி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி குன்றம் குடிகொண்ட வேலவா, பாபநாசம் சிவன் பாடல், தோடி ராகம், ஆதிதாளம்.

கோடி ராகத்தில் பாபநாசம் சிவன் பாடல் நிறைவாக ஒலித்தது. அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஏ எஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்டோம். வி வி ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பட்டங்களை வழங்கி உரையாற்றுகிறார். 587 முனைவர் பட்டம் உட்பட 3000 மேற்பட்ட மாணாக்கருக்கு பட்டங்கள் வழங்கப்படுகின்றன. IIT வளாகத்தில் செயற்கை நுண்ணறிவு அதிதிறன் கணினி கட்டமைப்பையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னையில் இன்று பிற்பகல் நடைபெறும் இக்கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை பணிகள் மற்றும் தமிழகத்திற்கு ஏற்படும் தாக்கம் உள்ளிட்டவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. இதனிடையே மத்திய அரசு இதுகுறித்து எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் திமுக இக்கூட்டத்தில் பங்கேற்காது என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என

0: அதிமுக ஏற்கனவே அறிவித்திருந்தது. தமிழகத்தில் முக்கிய திருக்கோவில்களில் வரும் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பக்தர்களின் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு விஐபி தரிசன நடைமுறைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டத்தின் 241 கிராம ஊராட்சிகளிலும் சுதந்திர தினத்தையொட்டி வரும் 15ஆம் தேதி கிராம சபை கூட்டங்கள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் 241 கிராம ஊராட்சிகளிலும் சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. கூட்டத்தில் அரசு திட்டங்களின் செயற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் 100% குடிநீர் இணைப்பு பெற்ற தகுதியான ஊராட்சிகளுக்கு ஹர்கர் ஜல் சர்டிபிகேட் வழங்குவது தொடர்பான தீர்மானமும்

ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 6000 கன அடியாக உள்ள நிலையில் 4 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் இன்று அனுமதி அளித்துள்ளது. சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நேற்றிரவு 7 மணிக்கு புறப்பட்டிருக்க வேண்டிய ஹவுரா அதிவிரைவு ரயில் அதன் இணை ரயில் தாமதமாக வந்து கொண்டிருப்பதால் இன்று பிற்பகல் 2 மணிக்கு புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் அஷ்மிதா ரக்ஷிதாஸ்ரீயை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

வணக்கம் மக்களே, இந்த உலகத்தோட கனவை உழைப்பால நிறைவேற்றுவோங்க. நெற்றி மீது எழுதிய விதியின் வரிகளை வியர்வை துளிகளால் அழிப்போம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது போடு ஆட்டம் போடு.

நேரம் 10:30 ஆயிருச்சு. திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இன்னைக்கு கேட்டு ரசிக்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு கோவில் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வளம் வர காத்திருக்கு.

நாங்கள் இதுவரைக்கும் கேட்டது ஒருபட பாடல்களை, கோவில் திரைப்பட பாடல்களை கேட்டது சித்து. நேர்களை, நமது திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் சிஎம் சிவஞானவதி அவர்களின் பன்னிசை பாடல்கள் வளம்பெற காத்திருக்கு. என்சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசையில் பகல் 1 மணிக்கு தேனிசை தென்றலாய் வளம் வர காத்திருக்கு மதுரை கீதம்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. இனி கேட்கலா
1: திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ கிட்ஸில் சயின்ஸ் பீடியா. இன்றைய நிகழ்ச்சி, நான் தான் இருக்கேன்
2: மீண்டும் வரா எட்டு
1: விக்ரமன் குறித்த தொகுப்பு. விக்ரம் ஒன் அப்படின்னா என்ன, இதோட பின்னணி என்ன, இதுல என்னென்ன சுவாரஸ்யமான டெக்னாலஜி ஒளிஞ்சிருக்கு, இந்தியாவுக்கு இது ஏன் இவ்வளவு முக்கியம், இப்படி இன்ச் பை இன்ச்சா எல்லா தகவல்களையும் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம்.
3: ஆரம்பிக்கலாங்களா?
1: முதல்ல இதோட பேர்ல இருந்தே ஆரம்பிப்போமே. விக்ரம் அப்படிங்கிற பேர் எப்படி வச்சாங்க அப்படின்னா, நம்ம இந்திய விண்வெளி துறையோட நிஜமான ரியல் ஹீரோ ஒருத்தர் இருக்காருங்க, அவர் தான் டாக்டர் விக்ரம் சாராபாய்.

0: நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ உருவாக காரணமாக இருந்த இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அவரோட பெருமைய கௌரவிக்கும் விதமாகத்தான் இந்த ராக்கெட்டுக்கு விக்ரம் 1 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க.
1: என்ன ஒரு புத்திசாலித்தனம்!

இந்த ராக்கெட்டோட வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை இருக்குங்க. வழக்கமா நம்ம ஊர்ல ராக்கெட் செயற்கைக்கோள்னாலே இஸ்ரோ தான் பண்ணுவாங்க. ஆனா இந்த விக்ரமன் ராக்கெட்டை உருவாக்கியது இஸ்ரோ கிடையாது, ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனங்க. இந்தியாவில முழுமையா ஒரு தனியார் நிறுவனத்தால உருவாக்கப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க ராக்கெட் தாங்க இந்த விக்ரம் 1. இந்த விக்ரம் 1 திடீர்னு ஒரே நாள்ல வானத்துல இருந்தெல்லாம் குதிக்கலங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சோதனை முயற்சியே நடந்திருக்கு. 2022 நவம்பர் 18 இந்திய விண்வெளி வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் அன்னைக்குதாங்க. பிராரம்பா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் விக்ரம் எஸ் அப்படிங்கிற ஒரு சிறிய சோதனை ராக்கெட்டை ஸ்கைரூட் நிறுவனம் வெற்றிகரமா விண்ணில ஏவினாங்க. அது சப் ஆர்பிட்டால் முறையில் வெற்றிகரமா பறந்திருக்கு. அந்த வெற்றிகரமான சோதனையோட அடுத்த கட்ட பாய்ச்சல் தான் நாம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க விக்ரம் 1. இந்த விக்ரம் 1 ராக்கெட்ல அப்படி என்ன விசேஷம், ஏன் எல்லாரும் இத பத்தியே பேசுறாங்க அப்படின்னா, வழக்கமா ராக்கெட்டுகளை பெரிய இரும்பு இல்லனா உலோகங்களால செய்வாங்க.

இதனால ராக்கெட் ரொம்ப லேசாக இருக்குதான், அதே சமயம் பயங்கர பலமாகவும் இருக்குதாங்க. இந்த ராக்கெட்டோட என்ஜின்கள் சாதாரண முறையில தயாரிக்கப்படலையா, அதிநவீன 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறைந்த பாகங்களோட மிக விரைவாக தயாரிச்சிருக்காங்க. இந்த ராக்கெட்ல முதல்ல 3 கட்ட திட எரிபொருள் நிலைகளும், கடைசியா செயற்கைக்கோள துல்லியமா பாதையில நிறுத்துற திரவ எரிபொருள் நிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. வழக்கமா பெரிய ராக்கெட்டுகளை ஏவுதளத்துல வைக்க பல மாதங்கள் ஆகுமாங்க, ஆனா இந்த விக்ரம் 1 ராக்கெட்ட வெறும் 24 முதல் 48 மணி நேரத்துல எந்த ஒரு மொபைல் ஏவுதளத்திலிருந்தும் அசம்பிள் பண்ணி ஏவிட முடியுமாங்க. சரிப்பா, இதனால சாதாரண மக்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் உலகம் முழுவதும் சிறிய செயற்கைக்கோள்களின் தேவை ரொம்பவே அதிகமாயிருச்சுங்க. கம்யூனிகேஷன், வானிலை ஆராய்ச்சி, புவி கண்காணிப்புன்னு எல்லாத்துக்கும் குட்டி குட்டி செயற்கைக்கோள்கள் தேவைப்படுது. ஆனா பெரிய ராக்கெட்கள்ல இதெல்லாம் ஏத்தணும்னா பல காலம் காத்திருக்கணும், செலவு அதிகமாகும். விக்ரம் 1 இதுக்கு ஒரு டாக்ஸி மாதிரி பயன்படுதுங்க. உங்களுக்கு ஒரு குட்டி செயற்கைக்கோள விண்ணில செலுத்தணும்னா கம்மியான செலவுல நினைச்ச நேரத்துல வேகமா கொண்டு போய் புவி வட்ட பாதை, அதாவது லோயர் ஆர்பிட்ல இறக்கி விட்டுருவாங்க. சுமார் 480 கிலோ எடையுள்ள பொருட்களை புவி வட்டப்பாதையில செலுத்தும் திறன் கொண்டது இந்த விக்ரம் 1. இதன் மூலமா உலகளாவிய விண்வெளி வர்க்கத்துல குளோபல் ஸ்பேஸ் எக்கனாமில இந்தியா ஒரு மிகப்பெரிய மையமாக மாறப்போகுதாங்க. இந்திய இளைஞர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எல்லாரும் விண்வெளி துறையில புது புரட்சி பண்ண போறாங்கிறதுக்கு இந்த விக்ரம் 1 ஒரு தொடக்க புள்ளிங்க. விக்ரம் 1 ராக்கெட்டுக்கு விக்ரம் சாராபாய் அவர்களோட பெயர் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த விக்ரம் 1 ராக்கெட்டோட 4 நிலைகளுக்கும் இந்தியாவோட வெவ்வேறு மாபெரும் அறிவியலாளர்களோட பெயர் சூட்டியிருக்காங்களாம். இதோட முதல் 3 திட எரிபொருள் என்ஜின்களுக்கும் முன்னாள் குடியரசுத் தலைவரும் விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயாவோட நினைவாக பெயரிட்டு இருக்காங்க. இதோட 4வது திரவ நிலைக்கு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி CV ராமன் நினைவாக ராமன் இன்ஜின் அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்களாம். எதிர்கால விக்ரம் 2 ராக்கெட்டிற்காக உருவாக்கப்படும் திரவ என்ஜினுக்கு சதீஷ் தவான் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. விக்ரம் 1 ராக்கெட்டின் முதல் அதிகாரப்பூர்வ ஆர்பிட்டால் சோதனை பயணத்திற்கு ஆக்மன் அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்களாம். இதன் மூலம் விண்வெளிக்கு வெற்றிகரமாக தனியார் ராக்கெட்டை அனுப்பிய உலக நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்து 3வது இடத்தை பிடித்து நம்ம இந்தியா வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க.

பாரம்பரிய இன்ஜின்கள்ல நூற்றுக்கணக்கான பாகங்கள், போல்ட்டுகள், சீல்கள் இருக்குங்க. இதனால எரிபொருள் கசியும் அபாயம் அதிகமா இருக்கும். ஸ்கைரூட் நிறுவனம் லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ராமன் இன்ஜின ஒரே ஒரு பாகமா 3D பிரிண்ட் செஞ்சிருக்காங்க. இது மூலமா பாகங்களின் எண்ணிக்கை 80% குறைந்ததோடு தயாரிப்பு நேரமும் மாதங்கள்ல இருந்து வெறு சில நாட்களா குறைஞ்சிருக்குங்க. ராக்கெட்டுகளின் ஒவ்வொரு கட்டமும் பிரியும் போது வெடிபொருட்கள் பயன்படுத்தப்படுமா, இதனால உருவாகக்கூடிய அதிர்வு உள்ளே இருக்கும் மென்மையான செயற்கை கோள்களை பாதிக்குமா. ஆனா விக்ரம் 1 ராக்கெட்ல காற்று அழுத்தத்தை நியூமேட்டிக் சிஸ்டம் அடிப்படையாக கொண்டு அதிநவீன பிரிப்பு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. இது வெறும் 0.2 வினாடிகள்ல எந்தவித பலத்த அதிர்வும் இல்லாம அடுத்தடுத்த கட்டங்களை பிரித்து விடுமாங்க. ஆய்வகத்துல செயற்கையாக வளர்க்கப்பட்ட தாமரை மலர், 18 கேரட் தங்கத்துல செய்யப்பட்ட ஒரு நுண்ணிய ராக்கெட், அதுக்குள்ள அரிசி மணி அளவுல செதுக்கப்பட்ட விக்ரம் சாராபாய், கலாம் அவர்கள் மற்றும் சர் சி வி ராமன் ஆகியோரின் சிலைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து விக்ரமன் ராக்கெட்டின் ஏவுதலின் போது அறிவியல் பாகங்களோடு அனுப்பியிருக்காங்க. ஸ்கைரூட் ஒரு தனியார் நிறுவனம் என்றாலும் இதோட தொடக்க கட்ட சோதனைகள் அனைத்துமே ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோ சதீஷ் தவான் விண்வெளி மையத்துல தாங்க நடைபெற்று இருக்கு. அரசு அமைப்பான இன்ஸ்பேஸ் மற்றும் இஸ்ரோவின் 24/7 பாதுகாப்பு குழு நேரடியாக வழிகாட்டி இந்த ராக்கெட்டின் சோதனைகளை சாத்தியப்படுத்தியிருக்காங்க. ஹைதராபாத்ல அமைந்துள்ள ஸ்கைரூட் நிறுவனத்தின் தலைமையகத்திற்கு மேக்ஸ் கியூ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. விண்வெளி அறிவியல்ல மேக்ஸ் கியூ அப்படின்னா ஒரு ராக்கெட் விண்ணை நோக்கி பாயும் போது அது வளிமண்டலத்தில் சந்திக்கக்கூடிய மிக கடுமையான காற்று அழுத்த பகுதியாங்க. மேக்சிமம் டைனமிக் பிரஷர் அப்படின்னு பொருளாம். அந்த பெயரை தான் தங்களோட தலைமையகத்திற்கு வச்சிருக்காங்களாங்க. விக்ரமன் ராக்கெட்டோட வெற்றிகரமான கட்டமைப்பு முதலில்

0: காரணமாக ஸ்கைரோட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் $1.1 பில்லியன் மதிப்பீட்டை பெற்று இந்தியாவின் முதல் விண்வெளி சார்ந்த யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற அந்தஸ்தா பெற்றிருக்காங்க. இந்தியாவின் விண்வெளித்துறை சீர்திருத்தங்களுக்கு பிறகு 2014 ஒரே ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்த இந்திய விண்வெளித்துறை இன்னைக்கு 400க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்களாக மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க என்பதற்கு இந்த விக்ரம் 1 சிறந்த சான்றுங்க. விக்ரம் 1 அப்படிங்கறது ஸ்கைரூட் நிறுவனத்தோட தொடக்கம் மட்டும்தாங்க. இதோட தொடர்ச்சியா விக்ரம் 2 முழுமையாக திரவ வாயு எரிபொருட்களால கிரையோஜெனிக் இன்ஜின் மூலம் இயங்கும் வகையில 600 கிலோ எடைய சுமந்து செல்லும் திறன் கொண்டதாக உருவாகி வருதாங்க. விக்ரம் 3 800 கிலோவுக்கும் அதிகமான எடைய சுமந்து செல்லும் திறன் கொண்ட ராக்கெட்டாக திட்டமிடப்பட்டிருக்காங்க. ஒரு காலத்துல ராக்கெட் பாகங்களை சைக்கிள்களையும் மாட்டு வண்டியிலையும் கொண்டு போன நாம 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்துல தனியார் ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி உலக மேடையிலேயே மாஸ் காட்டி இருக்கோம். இது வெறும் 22 மீட்டர் உயரம் உள்ள ஒரு ராக்கெட் கிடையாதுங்க. 1000 பொறியாளர்களின் வியர்வை, 3000 நாட்களின் வைராகியம், அப்புறம் நம்மளாலையும் முடியும் அப்படின்னு விண்வெளி நோக்கி பாய்ந்த பெருமிதம் விக்ரம் 1 அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் நான் தான் இருக்கேன்ல விக்ரமன் குறித்த தொகுப்பு.
1: பிக்

0: நேரம் 11 மணி.
1: வானொலிக்கு அசிரீரி என்றொரு பொருள் உண்டு. அந்த அமுத ஒலி நம் இல்லங்களில் ஒலிப்பதே நன்று. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி

0: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ.
1: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ண வந்தாங்க தெரியுமா?
0: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒண்ணு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டர ஆஃப் பண்ணாமே போறாங்க. நான் எங்க போறேன்னு பின்னாடி வரவனுக்கு எதுக்கு தெரியணும்னு யோசிச்சா டேஞ்சர் நமக்கு தானே. உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில, சரியான இண்டிகேட்டரை சரியான டயத்துல போடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.

நேர்களே, இன்று பகல் 12:10 சங்கீத சாரலில் சி எம் சிவஞானவதி அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். என் சி மாதவ் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் மிருதங்கம். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பா சரண்யா அவர்கள். 2:30 மணிமலரில் லிட்டில் ஸ்டார் ஜி பவதி அவர்கள் வழங்க கேட்கலாம். தொடர்ந்து சிறுவர் இசை மேடையில் எஸ் ஸ்ரீவத்சன் அவர்களின் மிருதங்க இசையை கேட்டு ரசிக்கலாம். இது திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 11:18.

0: ஓரமா நிறுத்தலாம்ல.
1: யா, இப்ப இங்க நிறுத்தினதுனால என்ன?
0: இது அவசர ஊர்திகளுக்கான வழி. நீ பாட்டுக்கு இங்க வந்து நின்னா அவங்களுக்கு இடையூறா இருக்காதா?
1: நீ சொல்றது சரிதான், அடுத்த சிக்னல்ல கரெக்டா நிறுத்துறேன்.
0: அண்ணேண்டா
1: தங்கைடா, திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.

0: கொஞ்சம் யோசிக்கலாமா?
1: அண்ணா அண்ணா, சிக்னல் போட்டாச்சு, வண்டி நிப்பாட்டு.
0: அடடா, நான் கவனிக்கல, சரி நிறுத்துறேன்.
1: கொஞ்சம்

0: மனசுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாட்டு மதுரை கீதமா. நீங்க விரும்புற பாட்டை கேளுங்க கடிதங்கள் மூலமா. என்ன பாட்டு, எந்த படத்திலேருந்து, இது போதுங்க. பாடலை யார் விரும்புறீங்களோ உங்க ஊர் பேரோட உங்க பேரையும் எழுதி நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தட்டி விடுங்க. சும்மா காற்றலைகள்ல கேட்கலாம் உங்க பேரோட நீங்க விரும்பின பாட்டையும். மதியம் பொறுமணி மதுரை கீதத்துல திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
1: இன்னும் சில நொடிகளில் ஸ்டம்ப்டு.

நேயர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளை பகல் ஒரு மணிக்கு தேனிசை தென்றலாய் வளம் வர காத்திருக்கு மதுரை கீதம். நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று மாலை 4 மணிக்கு உங்களை சுறுசுறுப்பாக உற்சாகப்படுத்தவும் வளம் வர காத்திருக்கு வண்ண கோலங்கள். இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கேற்க 246-102-1 அறிமுக நேர்களுக்காகவே 240-102-1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு. திருச்சியின் முன்னிணைப்புக்கு சுழி 4-3-1. இன்று மாலை 5 மணிக்கு இடைக்கால கீதங்களோடு இதுமாய் வரும் பொன் மாலை வலம் வரும். 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷீரின் அவர்கள்.

0: நேர் நெஞ்சங்களுக்கு என்றும் மிக நெருக்கமாய் திகழும் பல வண்ணத்தில் புதிதாய் தினமும் மலரும் உங்கள் திருச்சி வானொலி.
1: குறளமுதம் வெறுவந்த செய்யாமை 57 அதிகாரம் 10 குறட்பா.

கொடுங்கோல் ஆட்சியானது மூடர்களையே தனக்கு துணையாக்கிக் கொள்ளும். அந்த ஆட்சி அல்லாமல் பூமிக்கு பாரம் என்பது வேறு எதுவும் இல்லை.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: நம்ம தமிழ்நாட்டோட மாநில பூச்சி எது தெரியுமா? தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி. இந்த பட்டாம்பூச்சிகள் எல்லாமே கூட்டமா ஒன்னு கூடிதான் வாழும். இந்த கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, அந்த கான்செப்ட்ல இந்த பட்டாம்பூச்சிகளை கூடலூர், குன்னூர், முதுமலை இந்த மாதிரி பகுதிகளில் தான் நீங்க அதிகமா பார்க்க முடியும். அதுவும் குறிப்பா ஏரிகள் இல்ல நல்ல நிழலான இடங்கள்ல தான் இது வசிக்கும். நம்மள மாதிரியே போல வெயிலு அலர்ஜி. தமிழ் மரவன் பட்டாம்பூச்சியோட இறகுகள் மட்டுமே 75 மில்லிமீட்டர் வரைக்கும் வளரும். இதோட இறகுகள் பாக்குறதுக்கு புலி மாதிரியே நல்ல மஞ்சள் கலர்ல கருப்பு நிற கோடுகள் இல்லனா கருப்பு நிற புள்ளிகளோட இருக்கும். பார்க்க செம்ம அழகா இருக்கும். இந்த தமிழ் மரவன் பட்டாம்பூச்சிகள் வருஷம் முழுக்கவே அழகா சிறகடிச்சு பறந்துட்டு இருந்தா கூட பிப்ரவரியில இருந்து மே மாதம் வரைக்கும் அதிகமா இது பறக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதுவும் இந்த மழைக்காலம் முடிஞ்சு ஒரு சில வாரங்கள்ல எல்லாமே ஒண்ணு கூடி சேர்ந்து அழகா பறந்துட்டு இருக்கும் பாருங்க. அதை பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குங்க. இதுல ஒரு சுகமான விஷயமும் இருக்கு. என்ன தெரியுமா? வெயில் காலத்துல அதோட இறகுகள் எல்லாமே ரொம்ப டல் ஆகி பழுப்பு கலர்ல மாறிடுது. அதாவது நம்ம வெயில்ல ரெண்டு நாளைக்கு சுத்திட்டு வந்தா எப்படி கலர் கருத்து போறோம், அதே மாதிரி தாங்க. பொதுவா பட்டாம்பூச்சிகள்னாலே எல்லா பக்கமும் ஜாலியா சுத்தும்ல, ஆனா இந்த தமிழ் மரவன் பட்டாம்பூச்சிகள் எங்க ஈரப்பதம் அதிகமா இருக்கோ அங்க மட்டும்தான் இது அதிகமா காணப்படுது. இதுல ஆண் பெண் பட்டாம்பூச்சிகளை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா ஆண் பட்டாம்பூச்சி பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் அதோட கலர் நல்ல வைப்ரண்டாவும் இருக்கும். இதே பெண் பட்டாம்பூச்சிக்கு அதோட சிறுகு அடியில கொஞ்சம் பழுப்பு நிறத்துல டல்லா காணப்படுது. இந்த பட்டாம்பூச்சிகள் மரவெட்டி அப்படின்ற மரத்தோட இலையில தான் அதோட முட்டைகளை இடுது. அதுக்கப்புறமா இதுல இருந்து வரக்கூடிய புழுக்கள் அந்த இலையில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு அது அழகா வளருது. பொதுவா இந்த முட்டைகள் 2.5 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். பொதுவா பட்டாம்பூச்சிகளை ஓனான் சின்ன சின்ன பறவைகள் இதெல்லாமே சாப்பிட்டுடும் இல்லையா? ஆனா இதெல்லாம் நம்ம தமிழ் மரவன்

வேலைக்கே ஆகாது. ஏன்னா இந்த மரவெட்டி இலையை அது சாப்பிட்டு வளர்றதுனால அதுல இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்மெல் இந்த பூச்சியோட உடம்புல இருக்கும். அது மற்ற பறவைங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. எந்த பறவையோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சும்மா கெத்தா பறக்கும். எப்படி ஒரு மாநிலத்துக்கு பறவை, பழம் இதெல்லாம் ஸ்பெசிஃபைடா இருக்கோ அதே மாதிரி ஒரு பூச்சியும் வேணும் அப்படின்னு முடிவெடுத்து பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறமா ஒரு ஷார்ட் லிஸ்ட் ஒன்னு ரெடி பண்றாங்க. அதுலயும் நிறைய பூச்சிகள் இருக்கு. அதுல தமிழ் மரவனை எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தான் எப்பயுமே ஒன்னா ஒத்துமையாவே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதோட வேகம் இருக்கே அது தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் 2019 ஜூலை மாதம் நம்ம தமிழ்நாடு அரசு தமிழ் மரவன் பட்டாம்பூச்சிய மாநில பூச்சியா அறிவிச்சாங்க. நம்ம தான் முதல்ல பட்டாம்பூச்சிய மாநில பூச்சியா சொல்லியிருக்கோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது.

முதல்ல பட்டாம்பூச்சிய மாநில பூச்சியா சொல்லியிருக்கோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இதுக்கு முன்னாடியே மகாராஷ்டிரா, உத்தரகண்ட், கேரளா, கர்நாடகாலாமும் அறிவிச்சிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருடைய மாநில பூச்சியை விட நம்மளோட தமிழ் மரவன் ரொம்பவே வித்தியாசமானது, உயர்ந்ததும் கூட.

ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம். நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.

நேர்களை நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சரண்யா அவர்கள்.

0: இணையத்தில் நேரம் 12:10.
1: திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சங்கீத சாரல். இன்று CM சிவன் ஞானவதி அவர்களின் பன்னிசை வலம் வர காத்திருக்கு NC மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். முதலில் அங்கமும் வேதமும் என தொடங்கும் திருஞான சம்பந்த தேவாரம் கேட்கலாம்.

அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனே அஞ்சை

நேர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சாரலில் சி எம் சிவன் ஞானவதி அவர்களின் பன்னிசை, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.

காலை 2:30 மணிமலர். இதில் லிட்டில் ஸ்டார் ஜி பகவதியின் நேர்முகம், சிறுவரிசை மேடை, நிறைவாக ஸ்ரீவத்சன் மிருதங்கம் கேட்டு ரசிக்கலாம்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நாம் இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தில்லி IIT-யின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலகம் விரைவாக மாறுதல்களை கண்டுவரும் இந்த சூழலில் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். எந்த ஒரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கல்வி கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மேற்கொள்வது தொடர்பான நெறிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. 1 கிலோமீட்டர் தொலைவிற்குள் புதிய திட்டங்கள் தொடங்கப்படக்கூடாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உரிய ஒப்புதல் இன்றி அண்டை நாடுகளைச் சேர்ந்தவர்களை இத்திட்டப் பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை தனிநபர்கள் கட்டணமின்றி தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்று அதற்கான குழுமம் அறிவித்துள்ளது. சிறு வர்த்தகர்களுக்கும் இது பொருந்தும் என்று அந்த குழுமத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களும் ரிசர்வ் வங்கியும் இணைய குற்றங்களை களைவதற்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்ற வெளிநாட்டு பிரதிநிதிகள் இன்று மத்திய பிரதேசத்தின் பாரம்பரியமிக்க சுற்றுலா தலங்களை பார்வையிட்டனர். வெளிநாட்டு நன்கொடை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ள கருத்துக்களை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் சட்ட மசோதாக்களை கொண்டு வருவது உள்நாட்டு விவகாரம் என்று தெளிவுபடுத்தினார். இதில் தலையிடுவதற்கோ கருத்து தெரிவிப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் கூறினார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பிற்பகல் 3 மணியளவில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக அறிவித்துள்ளது. கேரளத்தில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் செனிதாலா கூறியுள்ளார். பாலக்காட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கென நடத்தப்பட்ட சிறப்பு இயக்கத்தில் 9000-க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். 7000-க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கேரள அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் திரு ரமேஷ் செனிதாலா கூறினாா்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் சவாலான சூழ்நிலையின்போது அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிலவளத்துறையின் கைபேசி செயலி சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நில ஆவணங்கள் நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளில் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதாகவும் திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறினார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 15வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதற்கிடையே போராட்டம் நடத்தி வரும் ஒரு குழுவினருடன் அம்மாநில அரசு இன்றும் பேச்சு நடத்தியது. நேற்று ஒரு குழுவினருடன் அரசு நடத்திய பேச்சுகளில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெடி மற்றும் போதைப் பொருளை கடத்தியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தேசிய புலனாய்வு அமைப்பு பதிவு செய்துள்ளது. மொஹாலியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாப் மற்றும் தில்லியில் தாக்குதல் நடத்த இவர்கள் திட்டமிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் போராட்டம் நடத்தி வருபவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்திலும் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. காசர்கோட், கண்ணூர், வயநாடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. 13 மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் 100,000 மேற்பட்டோர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவின் நியூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஷானவாஸ்கான் மற்றும் ஜிதின் அர்ஜுனன் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மகளிர் உயரம் தாண்டுதல் பிரிவில் பூஜாவும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 16-21, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீயை வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அன்மோல் ஏகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 10-6 என்ற செட் கணக்கில் இவான் லிட்ரோவாச், ரே ஹோ இணையை வென்றது. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மெலெம் ஹுய்த்ரம் சானு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.

0: பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா செக் குடியரசை வென்றது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 67 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை லெவன் அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
1: மொழிகளை கடந்த இசை அனுபவம்

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா. ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
1: நேரம் ஒரு மணி. கேட்டு ரசிக்க இருப்பது காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பாய் மனதை மயக்கும் மதுர கீதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக குடும்ப தலைவன் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் தேவிகா சுப்பிரமணியம், கீர்த்தனா, சதீஷ், அதிரன், அதியமான், சாந்தி, மோகன், வினோத் மேட்டுப்பாளையத்திலிருந்து.

5 நிமிடத்திற்கு நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுரை கீதம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து கம்மங்காடு வைத்தியநாதன் மணிமேகலை மகாலட்சுமி தவ புதல்வி இவர்களுக்காக வருகிறார்கள் இருவள்ளுவர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.

அன்னை வானொலியில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் வெண்கொரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கும் புனிதன் இவர்களுக்காக பாடலொடிக்கிறது.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பூவா தலையா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் உலகநாதபுரம் கள்ளுக்குழி முருகேசன் அம்பிகா காயத்ரி காமாட்சி இவர்களுக்காக பாடலளிக்கிறது.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சித்தி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் குமாரமங்க

தமிழம் லோகநாதன் புஷ்பலதா யுவராஜ் லிங்கேஷ் மகேஸ்வரி சதீஷ் மாளவிகா யுவா திருமணமேடு அம்சவள்ளி செல்வகுமார் பிருந்தா நாகார்ஜுன் ரித்தீஸ் இவர்களுக்காக பாடலொடிக்கிறது.

அன்னை வானொலியில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை மயக்கும் மதுர கீதம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தரிசனம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் லால்குடி, லட்சுமி நாராயணபுரம், துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் இவர்களுக்காக பாடலளிக்கிறது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

இதுவரை கேட்டு ரசித்தது மனதை மயக்கும் மதுரகீதம். மீண்டும் மதுரகீதம் நாளை பகல் 1 மணிக்கு எங்கேயும் எப்போதும் இணைந்து இருங்கள் நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு சுயசார்பு வலுவான அடித்தளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். நீர்நிலைகளை பாதுகாக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இளையோர் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். செமிகண்டக்டர், விண்வெளி, ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நாடு சுயசார்பு அடைந்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு சுயசார்பு சிறந்த அடித்தளமாக திகழ்கிறது என்றார். இளம் வயதில் சமூக ஊடகங்களால் ஏற்படும் தாக்கங்களிலிருந்து இளைஞர்கள் விலகியிருப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர், ஒவ்வொரு நாளும் சுய முன்னேற்றத்தை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். டெல்லி ஐஐடி வளாகத்தில் செயற்கை நுண்ணறிவு அதிதிறன் கணினி கட்டமைப்பு செயல்பாட்டையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்ளும் அவர், ரமணாசிரமத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். உள்துறை அமைச்சரின் வருகையை அடுத்து திருவண்ணாமலை நகரில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கல்வித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் திறமையான நடவடிக்கைகளை உரிய காலத்தில் மேற்கொள்ள அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்ட செய்தியில், ஒருங்கிணைந்த வருங்காலத்திற்கு ஏற்ற உலகளாவிய திறன்களுடன் கூடிய கல்வியை வழங்கும் அரசின் செயல் திட்டங்கள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார அமைச்சர்களின் பணிக்குழு கூட்டம் மத்திய பிரதேச தலைநகரம் போபாலில் இன்று நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக சான்சிஸ் தூபா, இக்பால் மைதான் உள்ளிட்ட கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிட்ட அவர்கள், பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான மக்கள் தொடர்பு மற்றும் பாரம்பரிய பிணைப்புகளை இது மேலும் வலுப்படுத்துவதாக கூறினர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மேலும் 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்துள்ளது. புதிதாக பொறுப்பேற்க உள்ள நீதிபதிகளுக்கு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னையில் இன்று பிற்பகல் நடைபெறும் இக்கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை பணிகள் மற்றும் இதனால் தமிழகத்திற்கு ஏற்படும் தாக்கம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. இதனிடையே மத்திய அரசு தொகுதி மறுவரையறை குறித்து எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் திமுக இக்கூட்டத்தில் பங்கேற்காது என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கட்சியின் முந்தைய நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இன்றைய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என அஇஅதிமுக, தேமுதிக கட்சிகளும் அறிவித்துள்ளன. இந்திய அஞ்சல் துறை மூலம் பணம், பரிசுப் பொருட்கள் வழங்கப்படுவதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ள பத்திரிகை தகவல் அலுவலகம், பரிசுப் பொருட்களை வழங்குவதாக கூறி கேட்கப்படும் வங்கிக் கணக்கு, ஆதார் எண், ஓடிபி உள்ளிட்ட விவரங்களை பகிர வேண்டாம் என தெரிவித்துள்ளது. மேலும் இத்தகைய செய்திகள் தொடர்பாக 9187971112159 என்ற வாட்ஸ்அப் எண் அல்லது factcheck@theRateOfPIB.gov.in என்ற இணையதளத்தில் தகவல் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு

0: தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் நீர்நிலைகளில் கருவேல மரங்களை அகற்றும் பணிகளுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வள்ளிபுரம் காவெட்டிப்பட்டி ஏரியை புனரமைக்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இப்பணிகள் 2 மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என்றார். நாமக்கல் மாநகராட்சியின் கழிவுநீர் காவேட்டிப்பட்டி ஏரியில் கலப்பதை தடுக்க சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்றார். நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாத்து நீர்மட்டத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள் மாநிலம் முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். உள்ளூர் வியாபாரிகளை பாதுகாக்கும் நோக்கில் திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் கண்காட்சிகளில் பொருட்களுக்கு வரியுடன் கூடிய ரசீது வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தின் முக்கிய திருக்கோவில்களில் வரும் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பக்தர்களின் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு VIP தரிசன முறைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் நாசரேத்பேட்டை அரசு உயர்நிலைப்பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கோவையில் மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தொடங்கி வைத்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவது குறித்து இதில் வலியுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல்துறை சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணி MS தர்காவில் தொடங்கி உழவர் சந்தை, பேருந்து நிலையம், மணிகுண்டு, நாராயண் தியேட்டர் வழியாக ஆட்சியர் அலுவலகம் முன்பு நிறைவடைந்தது. காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகள் கைகளில் பதாகைகளை ஏந்தி போதைப் பொருள்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும், போதை வேண்டாம், வாழ்வு சிறுக்கட்டும், போதை அளிக்கும் கல்வி காக்கும், போதை இல்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் என சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோஷமிட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் என் முருகேசன்.
1: ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 11 தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே படகில் ஏற்பட்ட பழுதால் பாதிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் கரீஃப் பருவ நெல் கொள்முதல் பணிகளுக்காக மேலும் 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லின் தரத்தை பாதுகாக்க விவசாயிகள் பாலித்தீன் பைகளில் நெல்மணிகளை கொண்டுவர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் நடப்பு காரி பருவத்தில் தற்போது 3ஆம் பருவ கோடை குறுவை நெல்லினை கொள்முதல் செய்வதற்கு ஏற்ற வகையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தயார் நிலையில் உள்ளது. இந்த வாரத்தில் 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்து நெல்மணிகளை 17% குறைவாக ஈரப்பதம் உள்ளவாறு நன்கு உலர்த்தி நெல்மணிகளை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாலித்தீன் வெள்ளைச்சாக்கில் நெல் கொண்டு வராமல் டிராக்டர் டிப்பர்கள் மூலமாக நெல் குவியலாக எடுத்து வர வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் KJ பிரவீன்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் 4 நாட்களுக்கு பின்னர் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 6000 கனஅடியாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக 4 நாட்களுக்கு பிறகு ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இன்றும் நாளையும் விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 10,800 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78 அடியாக உள்ளது. முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. 120 நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள 14,707 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் 53 கோடி ரூபாய் மதிப்பில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுப்புராவ் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாநகராட்சி பகுதியில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநகர ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்தார். குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு பெறப்படுவதையும் அவர் உறுதி செய்தார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதியில் சக வீராங்கனை ரக்ஷிதா ஸ்ரீயை 21-13, 16-21, 21-13 என்ற செட்களில் அஷ்மிதா வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த

0: இந்தியாவிற்கு சுயசார்பு வலுவான அடித்தளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். நீர்நிலைகளை பாதுகாக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை, என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

0: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில இன்னைக்கு லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் வி சரண்யா அவர்கள்.
1: உலக பெருமக்களுக்கு வணக்கம். இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பெரிய அளவுக்கு மழைப்பொழிவு இல்லை. மழைப்பொழிவு எப்படி இருக்குன்றதையும் நம்மளால சரியா கணிக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கும். தண்ணீர் வந்து நமக்கு நினைச்ச மாதிரி வருமா அப்படிங்கறதுலயும் பெரிய கேள்விகள் இருக்கு. வறட்சிக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்ற இந்த சூழல்ல வந்து நம்ம பகுதியில வழக்கமா போட்டுட்டு இருக்கிற நெல் மாதிரியான பயிர்கள் இல்ல அந்த பகுதியில் என்ன போடுவாங்களோ அந்த பயிர்கள் அதை தாண்டி வேற என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு யோசிக்க வேண்டிய ஒரு தருணமா தான் இப்ப இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருங்கிணைந்த மாதிரியான ஒரு பண்ணையை வைக்கிறதுல என்னென்ன வாய்ப்பு இருக்கு, அதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு, எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற தகவலை நம்ம கூட சொல்றதுக்காக அரியலூர்ல இருக்க வேளாண் அறிவியல் நிலையத்தோட தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் வி சரண்யா இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கங்க. மேம்
2: வணக்கம் சார்.
1: இப்ப இந்த ஒருங்கிணைந்த பண்ணையும் அதுவும் கால்நடைகளோட இருக்கிற பண்ணையும் அப்படிங்கறது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு துணையா இருக்கும்?
2: கண்டிப்பா இது வந்து ரொம்ப நல்ல விதமா லாபகரமா இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு பயிர் மட்டும் வளர்க்குறோம் அப்படின்னா அதோட இதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்ப இந்த மாதிரியான வறட்சி காலத்துல அந்த பயிரை மட்டுமே நம்பி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனால அது கூட சேர்த்து கால்நடைகள் வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம். இதெல்லாம் வளர்க்கறதுனால நீங்க பயிர்ல மீதி இருக்கிற கழிவுகளை வந்து இதுக்கு தீவனமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நெல் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நம்ம வைக்கோல் எடுத்துக்கலாம். ஒரு மக்காச்சோளம் போட்டிருக்காங்க அப்படின்னா மக்காச்சோளத்தை எடுத்துட்டு திரும்ப அதோட தட்டை வந்து நம்ம தீவன பயிரா யூஸ் பண்ணலாம். இப்ப இருக்கிற வறட்சி காலத்துல நீங்க இதுக்கு தனியா தீவனம் போடணுமேன்னு யோசிக்காம விவசாயிகள் வந்து அந்த பயிர்கள் ஏற்கனவே விளைவிச்சிருக்கிறது இதுக்கு தீவனமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒருங்கிணைந்த பண்ணையம்ங்கிறது என்னன்னா மறுசுழற்சி தான். ஒரு இதோட வேஸ்ட் நம்ம இன்னொன்னுக்கு யூஸ் பண்ற மாதிரி, அப்ப நமக்கு ஜீரோ வேஸ்ட் ஆயிடும். நம்மளோட எந்த கழிவுகளையுமே நம்ம வீணாக்காம நம்ம இன்னொரு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
1: அதாவது நம்ம ஒரு பண்ணையில இருந்து ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்றோம்னா அதுல வந்து கழிவே இருக்கக்கூடாது, அது வந்து நம்ம உற்பத்தி பண்றதுல இருந்து எந்த வேஸ்டும் போகக்கூடாது அப்படிங்கறது தான் ஒருங்கிணைந்த பண்ணையத்தோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு வந்து சொல்றீங்க. ஏதோ ஒண்ணு எதுக்கோ ஒண்ணு பயனுள்ளதா இருக்கணும், இதோட கழிவு அதுக்கு வந்து உணவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்ப இருக்க சூழல்ல இந்த காரணத்துக்காகலாம் நீங்க ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையை வச்சீங்கன்னா நல்லா இருக்குங்க, இதெல்லாம் ரொம்ப அவசியங்க அப்படின்னா என்ன காரணம் சொல்லுவீங்க?
2: ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம எடுத்த உடனே ஒரே ஒரு பயிர் மட்டும் விளைவிக்கிறோம், ஒரு அரை ஏக்கர் நிலத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து வர லாபத்தை மட்டுமே நம்மளால பண்ண முடியாது. ஒருவேளை ஒரு ரெண்டு மாடு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ரெண்டு மாட்டிலேருந்து வர பால் கறவை இருக்கும். ஸோ டெய்லி டெய்லி உங்களுக்கு பால்லேருந்து ஒரு வருமானம் கிடைக்கும். அதே போல் கோழி வளர்த்தீங்கன்னா கோழியில முட்டை இறைச்சி இந்த மாதிரி அதுலேருந்து ஒரு வருமானம் இருக்கும். ஆடுனா எப்போதுமே ஆட்டு இறைச்சிக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்க வித்துட்டே இருக்கலாம். அப்போ ஆட்டு இறைச்சி வந்து இப்போ ரேட்டும் அதிகமாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கும். ஒருவேளை ஒரு பயிரில் இப்ப நமக்கு தண்ணி வராம போய் அதனால ஏதோ ஒரு நஷ்டம் வருது அப்படின்னா நம்ம இன்னொரு பண்ணை வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மாடோ இல்ல ஆடோ வச்சிருக்கோம்னா அதுல இருந்து நமக்கு ஒரு வருமானம் இருந்துட்டு இருக்கும். சோ ஒரு நிலையான வருமானம்ங்கறத நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையில நம்ம ரெகுலரா எடுத்துட்டே இருக்க முடியும்.
1: சரி, இதெல்லாம் ஆலோசனையா சொல்லும்போது சொல்லிடலாம். ஒரு விவசாயிக்கு வந்து செஞ்சு பார்த்தாதான் அதோட கஷ்டம் தெரியும் அப்படின்னு விவசாயிங்க நினைப்பாங்க. ரெண்டு மாடு வச்சிருந்தா காலையிலேயே ஆரம்பிக்கணும், அதுக்கான வேலையில பால் கறவை இந்த வேலை பார்க்கணும், இருக்கிறத பார்க்கணும், இருக்கிறதுக்கு நடுவில் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறீங்களே, இந்த மாதிரியான பண்ண வைக்கிறனால என்ன நன்மை அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய விவசாயிகளுக்கு இதை வந்து நம்ம நடைமுறையில் செய்ய முடியுமா, சாத்தியம் இருக்கா? அதுவும் நீங்கள் சொல்கிறாப்புல ஆடு கோழி மாடு இது எல்லாத்தையும் வச்சு நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இதையே நம்மளால பார்க்க முடியலையே அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றீங்க?
2: இது கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா ரெண்டு மாடுங்கிறது ரொம்ப பெரிய அளவுல பண்ண அளவுக்கு கிடையாது நமக்கு. ஒரு ரெண்டு மாடுங்கிறத வந்து காலைல கறக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஈவினிங் நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும், ஒரு மணி நேரம் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல மாடை மட்டுமே வச்சுட்டு இருக்கும் போது திரும்ப ஆடுக்குன்னு தனியா கொண்டு போய் மேய்ச்சல் அழைச்சிட்டு போயிட்டு வர்றது அந்த மாதிரிங்கிறது இப்ப யாருமே அவ்வளவா பண்றது இல்ல. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க எல்லாமே வந்து ஒருங்கிணைந்த பண்ணை. ஒருங்கிணைந்த பண்ணைன்னு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நீங்க எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பண்ற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற பயிரோட கழிவு தான் திரும்ப எடுத்து போட போறீங்க. சோ அதனால நீங்க மாட்டை நிறைய பேர் வந்து மேய்ச்சல் கூட்டாம அந்த கழிவுகளை மட்டும் எடுத்து போடுவாங்க. அதே போல கோழி வச்சிருந்தீங்கன்னா கோழியை தனியா கொண்டு போய் எதுவுமே அடைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இப்ப எல்லாம் யாரும் பண்றது இல்ல. நாட்டுக்கோழி அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதுவே தானா ஈவினிங் வந்து அடைஞ்சிரும். நிறைய விவசாயிகள் இப்ப ஒருங்கிணைந்த பண்ணையில இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய எங்கள்கிட்டயும் ஆலோசனை கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து நல்ல ஒரு லாபகரமா போகும். ஒரே இடத்துல ஒரே டைம்லயே உங்களுக்கு ரெண்டு வருமானம் மூணு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஒரு பரன்மேல் அமைப்புங்கிற மாதிரி ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னா அதே இடத்துல கீழே நீங்க மீன் தொட்டி வைக்கலாம், அந்த பரண்மேலுக்கு இருக்கிற கீழே இருக்கிற இடத்துல கோழி வளர்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டுமே ஒரு ஆறு மாசம் இடைவெளி தான், அந்த ஆறு மாசத்துலேயே ரெண்டு இன்கம் எடுக்க முடியும். கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா வந்து அந்த டைம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, ஆனால் அந்த கஷ்டப்படுறதுக்குரிய வருமானம் கிடைக்கும் கண்டிப்பா.
1: சரிங்க மேம், இப்போ வந்து நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனால் இது எல்லாராலையும் செய்ய முடியுமா? இப்போ கொஞ்சம் ஓரளவு வசதியாக இருக்கிற கொஞ்சம் இடம் நிறையா இருக்கிற

0: விவசாயிகள் வேணால் செய்யலாம். சின்ன விவசாயிகளால் செய்ய முடியுமா? என்கிட்ட இப்போ வந்து ஒரு ஏக்கர் தான் இருக்குது, 1.5 ஏக்கர் தான் இருக்குது. அப்படின்ற விவசாயிகளும் இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக செய்ய முடியுமா?
1: கண்டிப்பாக முடியும். நம்ம அந்த 1 ஏக்கரை எப்படி பிரித்து பிரித்து பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு கால் ஏக்கருக்கு, ஒரு அரை ஏக்கருக்கு கண்டிப்பாக யாராக இருந்தாலும், இப்போ நம்ம அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடலை நெல்லுங்கிறது ரொம்ப காமனு. ஸோ அந்த 2 இதை கண்டிப்பாக போடுவாங்க. அதுலேருந்து வர கடலக்கொடி நெல்லோட இதை எடுத்து நம்ம மாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதனால் அதே இதில் ஒரு கால் ஏக்கருக்கு 2 மாடு, ஒரு 5 ஆடு, 10லேருந்து 15 கோழி அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு அந்த இதை எடுத்துக்கலாம். சிறு விவசாயிகளும் இது தாராளமாக பண்ணலாம்.
0: சரிங்க மேம். இப்போ நம்ம வந்து ஒரு பயிர் செஞ்சிட்ருக்குறோம், சரிங்களா? நீங்கள் சொன்னப்பில் இப்போ அரியலூருக்கு அப்படின்றப்ப கடலை இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, அந்தந்த பகுதிக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு பயிர் செய்வாங்க. இப்போ நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையமாக மாற்றணும் அப்படின்றப்ப அந்த பயிர்களை ஒட்டி நம்ம இந்த மாதிரியான விலங்குகள் இதெல்லாம் வச்சுக்கலாம், எவ்வளோ வச்சுக்கலான்ற திட்டம் இல்லாமா, இல்லை நம்ம வாங்குகிற விலங்குகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பயிர்களை வந்து திட்டம் இல்லாமா?
1: இது வந்து எப்படின்னா, நீங்கள் முதன்மையாக பண்ண போகிறது எதுங்கிறத பொறுத்து இருக்கு. நான் வந்து என்னோட விவசாயம் வந்து பயிர் தான், நான் ஆரம்பத்துலேருந்து பயிர் தான் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ தான் முதல்ல நான் அந்த பண்ணை இதுக்குள்ளே வரேன், மாடு வளர்க்குறது இப்போ எனக்கு புதுசு, ஆடு வளர்க்குறது இப்போ எனக்கு புதுசுன்னா முதன்மையாக போடுறது உங்களோட பயிர்கள் அப்படின்னா பயிருக்கு நீங்கள் போயிடலாம். அந்த பயிர் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆடோ மாடோ வச்சுக்கலாம். முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு 2 மாடு 5 ஆடுங்கிறது அதுக்கேற்ற மாதிரியான தீவன பயிர்கள் நம்மளால ரெடி பண்ண முடியுமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பயிர் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணுறது நல்லது. முதல்ல நமக்கு பயிர் முக்கியத்துவமாக இருந்ததுன்னா.
0: சரிங்க. இப்போது இதில் வந்து நம்ம மாடுங்களை இது பண்ணுறோம், எப்படி மாடுகளை தேர்ந்தெடுக்கிறது, என்ன மாதிரியான மாடுகளை வந்து நம்ம வாங்குறது சரியானதாக இருக்கும்?
1: கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம்தான்.
0: இதில் இன்னொரு குழப்பமும் என்ன இருக்குன்னா, இப்போது நிறைய பேர் நான் வந்து இயற்கை வேளாண்மை தான் செய்யணும், முழுக்க முழுக்க வந்து எந்த ரசாயனமும் பூச்சிக்கொல்லி இல்லாமல் செய்யணும், அதனால் இப்போ நான் ஒருங்கிணைந்த பண்ணையும் செய்கிறேன்னா நாட்டு மாடுகளை தான் வளர்ப்பேன், அந்த மாடுகளோட சாணம் தான் வந்து ஒரு ஜீவாமிர்தம் செய்கிறோம், ஒரு பஞ்சகாவியம் செய்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து தான் செய்வேன் அப்படின்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களோட ஆலோசனை என்ன, இல்லை எந்த மாடுகள் எடுப்பது சிறப்பாக இருக்கும், அதுவும் குறிப்பாக சின்ன விவசாயிகளுக்கு எது சரியாக இருக்கும்?
1: ஒரு சிறு விவசாயியாக நம்ம இருக்கோம் அப்படின்னா பால் உற்பத்திக்காக இப்போ எனக்கு டெய்லி டெய்லி இன்கம் வேணும், பால் அதிகமாக தேவைப்படுது, அந்த பாலோட இன்கம் தான் எடுக்க முடியும் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் பஞ்சகாவியை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பஞ்சகாவியாவை ரெடி பண்ணியோ இல்லை மண்புழு உரத்தை ரெடி பண்ணியோ அதை விற்று அதுலேருந்து காசாக்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் நான் பால் விற்கிறதுல எடுத்துக்குவேன் அப்படின்னா நம்ம பால் வந்து கலப்பின மாடுகள் போகிறது தான் நல்லது. இப்போ இருக்கிற இதுக்கு
0: நம்ம டெல்டா பகுதிக்கு எது செட் ஆகும், ஜெர்சியாக
1: ஜெர்சி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ எல்னினோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது, வெப்பம் அதிகமாக இருக்கும்போது இந்த கருப்பு வெள்ளை HF மாடுகளை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அது வந்து இந்த வெயில் காலத்தில் தாங்கிறது கொஞ்சம் கஷ்டம். வெயிலுக்கான தகவமைப்பு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இறைப்பு அதிகமாக எடுக்கும், மூச்சு திணறல் வரும், அந்த மாதிரி வெப்ப அழுத்தத்தோட அறிகுறிகள் நிறைய வர ஆரம்பிச்சிடும். முதல் கண்ணில் ரொம்ப நிறைய பிரச்சனை இருக்காது, ரெண்டாவது கண்ணுக்கு அப்புறம் கால்சியம் பற்றாக்குறையில் படுக்கிற மாடுகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஜெர்சி கலப்பின மாடுகள் கொஞ்சம் நம்ம இதுக்கு தேர்ந்தெடுக்கலாம்.
0: சரி. இப்போது மாட்டை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்க, இப்போ நம்ம அதேமாரி ஆடு வளர்க்குறதுன்னு வச்சுங்க, வெள்ளாடு வளர்க்கலாமா இல்லை செம்மறி ஆடு வளர்க்கலாமா, ரெண்டில் எது வளர்த்தோம்னா என்ன ரகங்கள் வந்து சரியாக இருக்கும், அதில் பற்றி உங்களோட பார்வையை சொல்லுங்கள். நம்ம பகுதிக்கு ஏற்ற மாதிரியான வெள்ளாடு ரகங்கள்லாம் எது பயன்படுத்திக்கலாம், செம்மறுன்னா என்ன பயன்படுத்தலாம், அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க.
1: வெள்ளாடுகள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா செம்மறி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, குளிர் பிரதேசங்களில் குளிர் அதிகமாக இருக்கிற இடத்துல அதோட தோல் தகவமைப்பு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த சைடில் வெள்ளாடை தேர்ந்தெடுத்து வளர்க்குறது ரொம்ப நல்லது. வெள்ளாடை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரகங்கள் போகலாம் அப்படின்னா, இனங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தலச்சேரி போகலாம். தலச்சேரி வந்து வெள்ளையாக இருக்கும், கேரளா மாநில ஆடு அது. ஆனால் வந்து நம்மளோட வெப்பநிலை தகவமைப்பு இது எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி தான் கேரள மாநிலமும் இருக்கும். சிமிலரா ஒரே மாதிரி தான் இருக்கும், நமக்குரிய வெப்பநிலை அவங்களுக்குரிய வெப்பநிலை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அங்க நல்லா வளர்ற அதே ஆடு நம்ம இடத்துலயும் ரொம்ப நல்லாவே வளரும். சோ வெயிட் அதிகமா ஏறும். சோ எடை அதிகமாகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஆட்டை பொறுத்த வரைக்கும். எடையை பொறுத்து தான் நமக்கு இறைச்சி இருக்கு, அதுல ஒரு 50% தான் இறைச்சி கிடைக்கும். சோ அதனால எடையை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம தலைச்சேரி ஆடுகளை எடுக்கலாம். நாட்டின் ஆடுகள்னு எடுத்தோம்னா கொடி ஆடு நமக்கு நல்லா வளருது இங்க இப்போ அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்.
0: கொடி ஆடுன்றது நம்ம இந்த ராமநாதபுரம் அந்த சைடுல இருக்கிற ஆடுங்களா? அது
1: தமிழ்நாடு பிரீட் தான் சார், அங்கேருந்து எடுக்கலாம் பியூர். ஆனால் இப்போ நம்ம இதுலேயே நல்லாவே வளர்க்குறாங்க சார் கொடியாடு.
0: சேலம் கருப்பு இது மாதிரி,
1: சேலம் கருப்பு போகலாம். சேலம் கருப்பு, கொடியாடு, கன்னியாடு இது மூணு நல்லா இருக்கு. ஆனால் இது மூணுத்துலயும் உங்களுக்கு வெயிட்டை ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. நம்ம நாட்டின் மாடு மாதிரி தான், நாட்டு மாட்டில் நமக்கு எப்படி பால்
0: இல்லை. ஆனால் என்னன்னா இப்போ நாட்டு ஆடுனா அதுக்கு ஒரு ரேட்டு சொல்றாங்க, தலச்சேரி இல்லை ஜமுனாபாரி மாதிரி இருந்தால் அதுக்கு வேற ரேட்டு சொல்றாங்கன்னு சொல்றாங்கல்ல வியாபாரிகள்.
1: இல்லை சார், இப்போ எல்லாமே கிலோ ஒரே இதுதான். ஆனால் ஒருவேளை நம்ம அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்றோம்னா சேலம் கருப்பு போகலாம். சேலம் கருப்பு ஓரளவு உங்களுக்கு வெயிட்டும் இருக்கும், இறைச்சியோட டேஸ்டும் நல்லா இருக்கும்.
0: சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பண்ணைகளை பெண்களுமே சமாளிக்க முடியும்.
1: இனங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தலச்சேரி போகலாம். தலச்சேரி வந்து வெள்ளையா இருக்கும், கேரளா மாநில ஆடு அது. ஆனா வந்து நம்மளோட வெப்பநிலை தகவமைப்பு இது எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி தான் கேரள மாநிலமும் இருக்கும். சிமிலரா ஒரே மாதிரி தான் இருக்கும், நமக்குரிய வெப்பநிலை அவங்களுக்குரிய வெப்பநிலை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அங்க நல்லா வளர்ற அதே ஆடு நம்ம இடத்துலயும் ரொம்ப நல்லாவே நல்லாவே வளரும். ஸோ வெயிட் அதிகமாக ஏறும். ஸோ எடை அதிகமாகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆட்டை பொறுத்த வரைக்கும் எடையை பொறுத்து தான் நமக்கு இறைச்சி இருக்குது. அதில் ஒரு 50

0: சதவீதம் தான் இறைச்சி கிடைக்கும். ஸோ அதனால எடையை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம தலைச்சேரி ஆடுகளை எடுக்கலாம். நாட்டின் ஆடுகள்னு எடுத்தோம்னா கொடியாடு நமக்கு நல்லா வளருது இங்கே இப்போ அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்.
1: கொடியாடுன்றது நம்ம இந்த ராமநாதபுரம் அந்த சைடில் இருக்கிற ஆடுங்களா? அது
0: தமிழ்நாடு பிரீட் தான் சார், அங்கேருந்து எடுக்கலாம் பியூர். ஆனால் இப்போ நம்ம இதுலயே நல்லாவே வளர்க்குறாங்க சார் கொடியாடு.
1: சேலம் கருப்பு இது மாதிரி,
0: சேலம் கருப்பு போகலாம். சேலம் கருப்பு, கொடியாடு, கன்னியாடு இது மூணு நல்லா இருக்கு. ஆனால் இது மூணுத்துலயும் உங்களுக்கு வெயிட்டு ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. நம்ம நாட்டின் மாடு மாதிரி தான், நாட்டு மாட்டில் நமக்கு எப்படி பால்
1: இல்லை. ஆனால் என்னன்னா இப்போ நாட்டு ஆடுனா அதுக்கு ஒரு ரேட்டு சொல்றாங்க, தலைச்சேரி இல்ல ஜமுனாபாரி மாதிரி இருந்தா அதுக்கு வேற ரேட்டு சொல்றாங்கன்னு சொல்றாங்க இல்ல வியாபாரிகள்.
0: இல்ல சார், இப்போ எல்லாமே கிலோ ஒரே இதுதான். ஆனா ஒருவேளை நம்ம அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்றோம்னா சேலம் கருப்பு போலாம். சேலம் கருப்பு ஓரளவு உங்களுக்கு வெயிட்டும் இருக்கும், இறைச்சியோட டேஸ்டும் நல்லா இருக்கும்.
1: சரி, இப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன பண்ணைகளை பெண்களுமே சமாளிக்க முடியும்.

நரசிம்மர் அவதரிக்கிறார். உக்ரத்துல எங்கடா அந்த ஹிரண்யகசிபு என் பக்தன் மேலே கைவக்க பாக்குறியாடா? ஹிரண்யகசிபு கண்ணில் பட அவனை ஒரே அடியா வீழ்த்தி தர தரான் இழுத்துண்டு வாசற்படிக்கு போய் தன் மடியில கிடத்தி சுவாமி தன் கூர்மையான வஜ்ராயுத போன்ற நக்கங்களால் அவன் வயிற்று கீழ்ச்சி ரத்த சொட்ட சொட்ட குடல மாலையா போட்டுண்டு சம்ஹாரம் பண்றார் நர.

0: அருமையாக பண்ணிங்க பவதி, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ உங்களுடைய ஸ்கூலுக்கும் படிக்கிற நேரம் போக நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்களா? இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் நிறைய போகிறீங்க இல்லையா, அப்போது எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸ், அதை பற்றியெல்லாம் சொல்லுங்களேன்.
1: நான் சொன்னதெல்லாம் அம்மா அனுப்புவாங்க, ஸோ அதை கேட்டு கேட்டு அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது, கொஞ்சம் லீவ் கேட்டேன்னா கண்டிப்பாக தருவாங்க, ஸோ நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க ஸ்கூலில்.
0: நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும், ஏன்னா நாலு நாளில் முடிச்சேன்னுலாம் சொல்கிறீங்க ஹரிகதாவை. அப்படின்னா அதுக்கு நிறைய நேரம் ஒதுக்கும் போது நம்மளோட ஸ்கூல் ஒர்க் அதையும் நம்ம பார்க்கணும் இல்லை. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகணும் இல்லை, மிஸ்ஸுக்கிட்ட ஹோம்ஒர்க் கொடுக்கணும், இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நோட்ஸ் எல்லாம் வாங்குவீங்களா, இல்லை டீச்சர்ஸ் கிட்ட நோட்ஸ் வாங்குவீங்களா, இல்லை ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சு நேரத்துக்கு சப்மிட் பண்ணிட முடியுதா உங்களுக்கு?
1: அது பாட்டு தனியா ஓடிட்டு இருக்கு. சோ நான் வந்து ஏதா இன்கம்ப்ளீட் இருந்தா மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பண்ணிடுவேன். அது நான் வீட்டுக்கு வந்தப்போ நான் ஃபர்ஸ்டே ஹோம்வொர்க் முடிச்சிடுவேன், அதுக்கு அப்புறமா தான் நான் வந்து பாரிக்கத்தை பிராக்டீஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன்.
0: ஓகே, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நிறைய நேரம் மொபைல் பாக்குறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி?
1: அது கண்ணு கெடுதல்னு நானும் நினைக்கிறேன், பட் இப்போ ஹரிக்கதைகளா பிராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது பாட்டுனா சாதிங்க நான் மொபைலுக்கு டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன். இல்லைன்னா அதான் ஸ்டடிஸ் பண்ணணும் அதுக்கெல்லாம் மட்டும் நான் மொபைல் யூஸ் பண்ணிப்பேன், இல்லை அவ்வளோ பார்க்க மாட்டேன்.
0: அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய மொபைல் பார்க்குறேன், நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எப்படி தோணும்?
1: எனக்கும் வந்து பார்க்கலாம் தான் தோணும், பார்க்க முதல்ல டைம் இருக்காது. ரொம்ப எப்பயாவது இந்த லீவ் டைம்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு டைம் இருக்கும் அந்த மாதிரி மொபைல்லாம் பார்க்க.
0: உனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் இது ஸ்கூல்ல?
1: சப்ஜெக்ட் வந்து சோஷியல் மேக்ஸ்.
0: அப்படியா, இது ரெண்டுமே எல்லா பிள்ளைங்களும் கொஞ்சம் பயப்படுவாங்களே. மேத்ஸ் பார்த்தா பொதுவாகவே முக்கால்வாசி பேருக்கு பயம் இருக்கும், சோஷியல்னா போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: இல்ல எனக்கு சோஷியல் வந்து அந்த சப்ஜெக்ட் விட அந்த டீச்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே,
1: பிளஸ் அதே மாதிரிதான் மேக்ஸுக்கும் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா ட்ரிக்கியா சொல்லி தருவாங்க, அதனால ஞாபகம் வச்சுக்க. சோஷியல் மேம் அப்படிதான் சொல்லுவாங்க, அதனால
0: சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். அவங்க மிஸ் பேர் எல்லாம் சொல்லுங்களேன், மேக்ஸ் யார் எடுக்கிறாங்க, சோஷியல் யார் எடுக்கிறாங்க?
1: மேக்ஸ் வந்து லாவண்யா மேம், போன வருஷம் கிளாஸ் டீச்சராகவும் அவங்க தான் இருந்தாங்க, இந்த வருஷம் மேக்ஸ் மேம் அவங்க தான் இருக்காங்க. சோஷியல் மேம் பேரு கலாரஞ்சினி மேம், நான் அவங்க இப்பதான் எனக்கு நியூ.
0: ஆஹா, சரி. அப்போ நீங்க வந்து நல்ல டீச்சர்ஸ் அப்படின்னு நீங்க சர்டிஃபை பண்றீங்க எல்லா டீச்சர்ஸையும், ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனாலும் ஒரு சப்ஜெக்ட் நமக்கு எந்த மிஸ் மாறினாலுமே நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அது மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா? மேக்ஸையும் சோஷியலையும் விட்டுருங்க,
1: சான்ஸ்கிரிட் ஹிந்தி.
0: ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க பிளான் பண்ற விதமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ உங்களோட ஃபியூச்சரில் என்ன ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய பேர் பார்ப்போம், நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்குது, நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்கிறாங்க, மியூசிக்கில் கூட இருக்கிறாங்க இல்லையா? இப்போ நீங்கள் உங்களை மாதிரி நான் மாறணும், இல்லைன்னா இதுக்கு மேலே நான் போகணும் அப்படின்னு நினச்சதுண்டா? இப்போ அது
1: ஹரிகதா ப்ரொஃபஷன்லேயே போகணும். இன்னொன்று வந்து எனக்கு மியூசிக்கு, அப்புறமா எங்கள் அம்மா மாதிரி நானும் கொஞ்சம் டிசைனர் எல்லாம் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை.
0: சரி, இப்போ குழந்தைங்க என்னன்னா அப்பா அம்மாவை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குவாங்க. இப்போ வந்து அப்பா ஐடியில் இருக்காங்க, அம்மா வந்து நிறைய வேலைகள் செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க பேக்கிங்கும் செய்வாங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க டிசைனரும் கூட. ஸோ அவங்களோட வேலையெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா
1: அவங்களுக்கு? கண்டிப்பாக பண்ணுவேன்.
0: என்ன பண்ணுவீங்க?
1: நான் வந்து டிசைனர் ஆர்டிஸ்ட்ல நான் அவ்வளவு தொட மாட்டேன், நான் எனக்கும் அவ்வளவு வராது. நான் பேக்கிங்ல தான் நான் நிறைய எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இந்த மாதிரி நானே சில கேக்ஸ் எல்லாம் நானே ட்ரை பண்ணுவேன், அதாவது இல்லைன்னா எங்க அம்மாட்ட வந்து பேட்டர் போடுறது அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்த கூட நான் ட்ரை பண்ணுவேன்.
0: ஓஹோ, நாங்களும் அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். எப்படின்னா அம்மா வந்து சமைச்சிட்டாங்கன்னா நாங்க சாப்பிடுவோம், சோ இது ஒரு பெரிய ஹெல்ப் தானே பவதி?
1: அதுவும் இருக்குதா?
0: அதுவும் இருக்குதா?
1: பட் ஆனா எங்க அம்மா சமைச்சு

0: சமைக்க மாட்டாங்க, பாட்டி தான் சமைப்பாங்க.
1: ஓ, பாட்டி தான் சமைப்பாங்க.
0: ஆனால் எப்பயாவது வந்து அம்மா சமைப்பாங்க. பாட்டி இல்லை, இல்லைன்னா ஏதாவது ஸ்பெஷல் டேஸ்னா அம்மா சமைப்பாங்க.
1: ஓ சரி. பவதி, நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய கனவு ஒரு ஹரிகதா எக்ஸ்போனன்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களையும் எக்ஸ்ட்ராவாக செய்யணும்னு நினைக்கிறீங்க. அது என்னவாகும் அப்படின்றது ஒரு 10th 11th உங்களுக்கு கரெக்டாக சொல்லிட முடியுமா? இப்படிதான் நான் ஆக போகிறேன் அப்படின்னு. ஓகே, நீங்க நிறைய காம்படிஷன்ஸ்க்கு போனீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப இந்த காம்படிஷன்ஸ்க்கு போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அங்க பாக்கும்பொழுது நீங்க வின் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்?
0: ரொம்ப ஹாப்பியா இருக்கும்.
1: உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஏதாவது ஒரு அவார்டு உங்களுக்கு சமீபத்துல கிடைச்சது?
0: பகவத்கீதா அது பிரைஸ் வந்து வாங்கியிருக்கேன்னா, ஆனா குட்டி குட்டியா தான் கொடுப்பாங்க. ஸ்டேட் லெவல் பகவத்கீதா போயிருக்கேன். அதுல வந்து நான் மதுரைக்கு 15th சாப்டர் சொல்லதுக்கு ஸ்டேட் லெவல் போகும் போது எனக்கு எக்ஸம்பிளரி ஷீல்ட் அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு ஸ்பெரபியில எனக்கு 52nd ரேங்க் ஒரு இது ட்ராஃபி மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீமான் ட்ரஸ்ட்ல ஒரு குட்டிய ஃபர்ஸ்ட் பிரைஸ் ட்ராஃபி மாதிரி குட்டியா கொடுத்தாங்க. அது மூணும் என்கிட்ட இப்போ இருக்கு.
1: சரி, எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்ல அது கையில வாங்கும் போது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டும் போது, ஸ்கூல்ல மேடை ஏறி அதை எல்லாரும் முன்னாடியும் காமிக்கும் போதெல்லாம் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க இல்ல? அப்போ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா?
0: மொபைல் கம்மியா யூஸ் பண்ணுன்னு சொல்வேன், இல்லைன்னா வந்து நிறைய விளையாடுன்னு சொல்வேன். சிங்கிள் ஹவுஸா இருந்துச்சுன்னா பக்கத்து அபார்ட்மெண்ட்ஸ்ல யாராவது கூப்பிட்டு நல்லா விளையாடுன்னு சொல்வேன்.
1: நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, லிட்டில் ஸ்டார் பகுதியில வந்து ஹரிகதா, அப்புறம் உங்களுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் பத்தி, உங்களோட பாடல்கள் கேட்கிற விதம் பத்தி, அப்பா அம்மாவுக்கு நீங்க எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கனவுகள்லாம் மெய்ப்படணும் அப்படின்னு வானொலி நிலையம் சார்பாக உங்களை நாங்க வாழ்த்துறோம். நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றி.
0: தேங்க்யூ.
2: லிட்டில் ஸ்டார்ல மின்னிய நட்சத்திரம் ஜி பவதி உடன் உரையாடின சித்ரா திருவாளன்.

0: தொடர்வது நமக்கான சிறுவரிசை மேடை நிகழ்ச்சியில் ராஜ வாத்தியமான மிருதங்கத்தை வாசிக்க வருகிறார் எஸ் ஸ்ரீவத்சன்.
1: நான் இப்பொழுது ரூபகதாளம் வாசிக்கப் போகிறேன்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்போது 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இன்று மாலை 5:30 ஆரம்பமாகும்.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எஃப் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்போது 5:30.
1: வானொலிக்கு அசிரீரி என்றொரு பொருள் உண்டு. அந்த அமுத ஒலி நம் இல்லங்களில் ஒலிப்பதே நன்று. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி

நேரம் 6 மணி, கேட்கலாம் இனி. வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் தற்போது சுவாமி தரிசனம் மேற்கொண்டுள்ளார். பின்னர் ரமணாசிரமத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். முன்னதாக மும்பையில் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர், கூட்டுறவு வங்கிகள் லாபத்திற்காக மட்டுமல்லாமல் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் செயல்படுவதாக கூறினார். அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் நிதி மேம்பாட்டுக் கழகத்தில் இணைய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த ஒருங்கிணைப்பு அமைப்பு நகர்ப்புற வங்கித்துறையின் சேவைகளை நவீனமாகவும் வெளிப்படையாகவும் மாற்றும் என்றும், இதன் மூலம் இந்த துறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின்சார உற்பத்தி திறன் 300 GW கடந்திருப்பதன் மூலம் தூய்மையான எரிசக்தி பயணத்தில் இந்தியா முக்கிய மைல்கல்லை எட்டியிருப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ், விசிக, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், விண்ணமங்கலம், சோலூர், வெங்கிலி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அக்ஷய் அனில் வாகரே தலைமையில் நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் மற்றும் மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், ஈரோடு, தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த

அன்பான நேயர்கள் அனைவருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் மூலமாக அன்பான வணக்கங்கள். திசைகள் எட்டும் இசை முழங்க உங்கள் மாலை பொழுதை புத்துணர்ச்சியாக்க வந்துவிட்டது ஆரவாரம் நிகழ்ச்சி. தொழிலான இசையோடும் சுவாரஸ்யமான தகவல்களோடும் உங்களை சந்திக்கிறது இந்த நிகழ்ச்சி. உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு தோழி அனீஷா.

ஆறு மணி பத்து நிமிஷத்துல இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு ஆறு வாரத்தில். அடுத்ததா புதுக்கோட்டை மாவட்டத்தில் படித்த வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான புதிய தொழில் துவங்க மானிய கடன் வழங்கப்படுதுங்க. இத்திட்டத்தின் கீழே கடனுதவி பெற முதல் தலைமுறை தொழில் முனைவோராக இருக்க வேண்டும். குறைந்தபட்ச கல்வி தகுதியாக 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 21 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் இருக்க வேண்டும். பொது பிரிவினர் எனில் 45 வயதுக்குள்ள பெண்களும் ஆதி திராவிடன் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் எனில் 55 வயதுக்குள் இருக்க வேண்டும். மேலும் நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முதல் தலைமுறை தொழில் முனைவோர்கள் www.msmeonline.tngovernment.in நீட்ஸ் என்ற இணையதள முகவரியில் தங்களது விவரங்களை சமர்ப்பிக்கணும். கூடுதல் விவரங்களுக்கு 043-222-2217-94 மற்றும் ஒரு முறை 043-222-2217-94 என்ற தொலைபேசி எண் அல்லது 89-255-339-81 இந்த எண்களும் கைபேசி எண்களையும் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தெரிஞ்சுக்கலாம்.

அடுத்ததா, அரியலூர் ஆண்டிமடம் மற்றும் தாப்பலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் August 14 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான தொழிற்பிரிவு பயிற்சி கட்டணம் 195 ரூபாய் ஆகும். மேலும் விவரங்களுக்கு அரசு தொழிற்பயிற்சி அரியலூர் மாவட்டத்தை தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 949 905 5877 அல்லது 04 3 2 9 2 2 8 4 0 8 2 இந்த எண்களையும் தொடர்பு கொள்ளலாங்க. அல்லது ஆண்டிமடம் அவங்க எந்த நம்பரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னீங்கன்னா 949 905 5877 இந்த எண்களையும் தொட்டு வரணும். தாப்பலூரில் இருக்கிறவங்க எந்த எண்களை தொட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 904 29 20 72 இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது ஆரவாரம்.

0: நம்ம ஆரோக்கியம் நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து தாங்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி உணவுகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கேட்டு இணைஞ்சிருங்க உணவே மருந்து நிகழ்ச்சியில. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
1: உடலில் இரும்பு சத்து குறைவதால் ஹீமோக்ளோபின் அளவு குறையும். இதனால் சோர்வு, பலவீனம் மற்றும் கவனக்குறைவு ஏற்படும். கீரை, பேரிச்சம்பழங்கள், சிகப்பு இறைச்சி, வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை உணவில் சேர்த்து கொள்வதனால் இரும்பு சத்து அதிகரிக்கிறது. வைட்டமின் சி அயன் அப்சர்பேஷன் பண்ணுவதற்கு உதவுகிறது. ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு ஹார்மோன் குறைவான உற்பத்தியாகும் நிலை ஹைப்போதைராய்டிசம் ஆகும். இதனால் உடல் வளர்ச்சிதை மாற்றம் மெதுவாகிறது. அயோடின் கலந்த உப்பு, மீன், சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. மெட்டபாலிக் சிண்ட்ரோம், உடல் பருமன், உயர் இரத்த அழுத்தம், அதிக சர்க்கரை மற்றும் கொழுப்பு சத்து மாற்றங்கள் ஆகியவை ஒன்றாக காணப்படும் நிலையே மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ஆகும். பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் அதிக சர்க்கரை உள்ள உணவுகளை தவிர்த்து முழு தானியங்கள், காய்கறிகள், நல்ல கொழுப்பு உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆஸ்துமா என்பது சுவாச குழாயில் ஏற்படுத்தும் அலர்ச்சி நோயாகும். ஒவ்வாமை, புகை, தூசி மற்றும் காற்று மாசு போன்றவை இதனை தூண்டக்கூடும். பழங்கள், காய்கறிகள், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உள்ள மீன்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் உதவியாக இருக்கும். PCOS என்பது பெண்களில் ஏற்படும் ஒரு ஹார்மோன் மற்றும் வளர்ச்சிதை மாற்ற கோளாறு ஆகும். இதனால் மாதவிடாய் சீர்கேடு, உடல் எடை அதிகரிப்பு, கருத்தரிப்பில் பிரச்சனைகள் ஏற்படலாம். குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்ட உணவுகள், நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், நல்ல கொழுப்புகள், முழு தானியங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். சர்க்கரை பானங்கள், வெள்ளை மாவு உணவுகள் மற்றும் அதிக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். நல்ல தூக்கமும் நல்ல உணவு முறையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. தூக்கமின்மை ஏற்பட்டால் பசி அதிகரிக்கலாம். அதேபோல் தவறான உணவு முறை தூக்கத்தை பாதிக்கலாம். முட்டை, விதைகள்,

0: பாதாம், கிவி பழங்கள் மற்றும் மெக்னீசியம் நிறைந்த உணவுகள் சேர்த்து கொள்ள வேண்டும். இரவு நேர காஃபி, அதிக கொழுப்பு உணவுகள் மற்றும் அதிக சர்க்கரை உணவுகள் தவிர்க்க வேண்டும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் மூட்டுக்களில் நீண்டகால அலர்ச்சியை ஏற்படுத்தும் ஆட்டோ இம்யூன் நோயாகும். ஒமேகா 3 நிறைந்த மீன்கள், ஆலிவ் ஆயில், வால்நட், இஞ்சி மற்றும் மஞ்சள் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதிக சர்க்கரை மற்றும் சிகப்பு இறைச்சியை குறைக்க வேண்டும். ஆஸ்டியோபெனியா என்பது ஆஸ்டியோபுரோசிஸ் ஏற்படுவதற்கு முன் எலும்புகள் பலவீனமடையும் ஆரம்ப நிலையாகும். கால்சியம் மற்றும் விட்டமின் டி குறைபாடு, உடற்பயிற்சி இல்லாமை, வயது அதிகரித்தல் முக்கிய காரணங்களாகும். பால், பால் பொருட்கள், கால்சியம் நிறைந்த உணவுகள், விட்டமின் டி, புரதசத்து நிறைந்த உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். அதிக உப்பு, செறிவூட்டப்பட்ட பானங்கள், மதுபானங்களை குறைக்க வேண்டும்.
1: நோய்களுக்கேற்ற உணவுகளை குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு ஆரவாரத்தில். நேயர்களே, உங்களின் நினைவிற்காக பயிர்கடன் பெற விவசாயிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க அழைப்பு விடுத்திருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தொடக்க மேலாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் மூலம் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பயிர்கடன் பெற கேட்டுக்கொள்ளப்படுதுங்க. தொடக்க மேலாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் எல்லைக்குட்பட்ட சிறு மற்றும் குறு விவசாய உறுப்பினர்களுக்கு இகேசிசி முறையின் பயிர்கடன் வழங்கப்படுதுங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள 148 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் இதுவரை உறுப்பினர் இல்லாத சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 10 ரூபாய் நுழைவு கட்டணம் மற்றும் 100 ரூபாய் பங்கு தொகையும் செலுத்தி புதிய உறுப்பினராக சேர்ந்து கொள்ளலாம். பயிர்கடன் பெற சங்கங்களை நேரில் அணுகியோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவும் இகேசிசி முறையில் விண்ணப்பித்து பயிர்கடன் பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க தெரிவிச்சிருக்காங்க.

கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு பிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை செய்வது அவசியம் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2029 ஆண்டு நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திமுக, அஇஅதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான சுதேசி கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசின் தொழில் முன்னேற்ற திட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார்.
1: அனைவருடைய விசுவாசம் சொல்றது அனைவருடைய நம்பிக்கை, அதே போல அனைவருடைய முயற்சி எல்லாம் நாம் இணைந்து நம்மளுடைய பொருட்களை நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்பதன் மூலம் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நோக்கி செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமைந்திருக்கிறது.

0: 2014ல் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எடுத்த பொருளாதார நடவடிக்கைகள் மூலமாக நம்மளுடைய நாடு இன்னைக்கு உலகத்தில் வளர்ந்து வருகின்ற 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய விக்சித் பாரத்தினுடைய பங்களிப்புல தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது. இந்த நாட்டில் ஒரு வளர்ச்சினா அது ஒரு தலைமை இருக்கும், அந்த தலைமையினுடைய தொலைநோக்கு பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
1: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வந்தார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை சென்ற அவர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். சட்ட சேவைகள் மையத்தில் இடம்பெற்றுள்ள தன்னார்வலர்கள் நீதிமன்றங்களை நாடும் மக்களுக்கு கண்ணியமான முறையில் தீர்வு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சட்டம் மற்றும் நீதி தொடர்பான மேற்கு மண்டல கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் மொழிகளில் அவர்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சூரியகாந்த் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் நாட்டின் நீதித்துறையில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி சேவை தொடங்கியுள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சுற்றுலாத்துறை சார்பில் ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி சேவை துவங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூன் மாத துவக்கத்தில் துவங்கும் என எதிர்பார்த்த நிலையில் பருவநிலை மாற்றத்தால் குளத்திற்கு தண்ணீர் வராத நிலையில் படகு சேவை துவங்குவது காலதாமதம் ஏற்பட்டது. இந்த சூழலில் தற்போது மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குளம் முழுவதும் கொள்ளளவு எட்டிய நிலையில் சுற்றுலாத்துறை சார்பில் இன்று முதல் படகு சவாரி சேவை துவங்கப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராடிவிட்டு படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
1: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடகடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மேலும் ஓரிரு இடங்களில் பலத்த தடைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச நிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: ராபிட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் நஸ்ரத்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்தை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுபாராவ் இன்று ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 1000 பேருக்கு ஆட்சியர் திரு தினேஷ்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். முல்லை பெரியார்

0: அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீரை தேனி மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. தென்மேற்கு பருவமழை உதகையில் குறைந்துள்ள நிலையில் குடிநீர் ஆதாரமான பார்சன்ஸ் வேலி அணையின் நீர்மட்டம் குறைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலத்தில் 22.88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் வரும் 10 மற்றும் 17 தேதிகளில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஒரு இப்போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் கேட்போமா? முதலில் மைக்கேல் மதன காமராஜன் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் முதற்கட்டமாக வீடு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி கடந்த 1 தேதி தொடங்கியுள்ளன. இப்பணி வரும் 30 தேதி வரை நடைபெறுகின்றன. இதில் உங்கள் பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டின் விவரம் பதிவு செய்யப்படுகின்றன. கணக்கெடுப்பாளர்கள் கேட்கப்படும் 33 கேள்விகளுக்கு துல்லியமான தகவலை அளித்து பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தவறாமல் பங்கு பெற வேண்டும். நாட்டின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 1,95,995 குடும்ப அட்டைகள் உள்ளன. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி நியாய விலக்கடியில் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஆதார விவரங்களை உறுதிப்படுத்தும் பொருட்டு கைரேகை கண் கருவிழி பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. இப்பணியினை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் நாளை 9 தேதி கைரேகை பதிவு செய்யும் சிறப்பு முகாம் நடைபெறுகின்றன. எனவே அனைத்து வகை குடும்ப அட்டைதாரர்களும் குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து நபர்களும் தங்களது கைரேகையை பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் பாண்டு நகரில் கடந்த ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 5 தேதி வரை 2026 ஆண்டுக்கான உலக பூமராங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இப்போட்டியில் துல்லியம், வேகம், வெகுதூரம் வீசுதல் மற்றும் பிடிக்கும் திறன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் தனிநபர் மற்றும் அணிகளுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்ற வீரர் தாங்கும் திறன் தனிநபர் போட்டியில் கலந்து கொண்டு 2 இடம் பெற்று வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இது மட்டுமல்லாமல் சர்வதேச போட்டிகளில் அதிகபட்சம் 41 பிடித்தல் என்ற சாதனையை முறியடித்து பிரபாகரன் 46 முறை பிடித்து பதிவு செய்து புதிய சர்வதேச சாதனை படைத்துள்ளார். உலக பூமராங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வரலாற்றில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற பெருமையை பிரபாகரன் பெற்றுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகா இரு கிராமத்தில் வரும் 12 தேதி மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறுகின்றன. அதற்காக பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கும் பெருமணி கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றன. எனவே இரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்த பொதுமக்கள் மனுவினை அளித்து இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் பாமாயில் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து சமையல் எண்ணெய் இறக்குமதியை குறைத்திடவும் நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்து தண்ணீர் வாடையும் பொருட்டு தோட்டக்கலைத்துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மூலம் தேசிய சமையல் எண்ணெய் இயக்க திட்டத்தின் கீழ் எண்ணெய் பனை சாகுபடி ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் இத்திட்ட செயலகத்திற்கு பொருளி இலக்காக 15 ஹெக்டேர் மற்றும் நிதி இலக்காக 435,000 பெறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மானிய விலையில் எண்ணெய் பனை கன்றுகள் வழங்கப்படுவதோடு ஏற்கனவே எண்ணெய் பனை சாகுபடி செய்த ஒரு விவசாயிகளுக்கு ஊடுபயிருதல் மற்றும் பராமரிப்பு செலவினத்திற்காக ஹெக்டேர் ஒன்றிற்கு அதிகபட்சமாக 5,750 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தில் விவசாயிகள் பயன்பெற உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தோட்டக்கலைத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மேம்பாட்டு கழகம் மூலம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ்

0: நிலம் இல்லாத ஏழை எளிய ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் ஒரு ஏக்கர் நிலம் வாங்குவதற்கு அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் 18 வயது முதல் 55 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினராகவும் ஆண்டு வருமானம் அதிகபட்சம் 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். சொந்தமாக விவசாய நிலம் வைத்திருக்க கூடாது. தொழில் விவசாயமாக இருத்தல் வேண்டும். தகுதியுடையவர்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசு வழிகாட்டுதலின்படி அனைத்து விவசாயம் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசனம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் 900 ஹெக்டேருக்கு 5,40,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளன. இத்திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியம் வழங்கப்படுகின்றன. ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக 5 ஹெக்டேர் வரை மானியம் அனுமதிக்கப்படுகின்றன. எனவே பெரம்பலூர் மாவட்ட விவசாய பெருமக்கள் அனைவரும் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் தங்கள் பயிர் சாகுபடிக்கு நுண்ணீர் பாசன அமைப்புகளை ஏற்படுத்தி கூடுதல் வருவாய் பெற்று பயன்பெற உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகம் மூலமாகவோ விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர், இதற்கு நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியமானது என கூறினார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் அனைத்து நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கூட்டுறவு வங்கிகள் வருவாய்க்கு மட்டுமன்றி மக்கள் சேவைக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமையகம் விரைவில் தில்லியில் இருந்து மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள 70% நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மகாராஷ்டிரா மண்டலத்தில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நகர்ப்புற கூட்டுறவு வங்கி சேவை நவீனமயமாக்கப்படுவதுடன் வெளிப்படைத் தன்மையுடனும் நம்பகத்தன்மையுடனும் செயல்பட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு அகாலிதள் கட்சி ஆதரவு அளிக்கும் என்ற அறிவிப்பை வரவேற்பதாக கூறியுள்ளார். சண்டிகரில் நடைபெற்ற சிரோன்மணி அகாலிதள் மாநாட்டில் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அக்கட்சித் தலைவர் திரு சுக்பீர் சிங் பாதல் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெற்ற 11வது பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டுப்புற இசை, கலாச்சார பாரம்பரியம், மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கலாச்சார பாரம்பரியத்தை பேணிக்காக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் 10 உறுப்பு நாடுகள் உட்பட 14 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதன் மூலம் உறுப்பு நாடுகளின் கலைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள்

0: கழிவுகள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக திரு பிரஹலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 300 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி என்ற சாதனையை படைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 2014 புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் 75 GW மின்சாரம் உற்பத்தி செய்துள்ள நிலையில் தற்போது அது 300 GW நிலையை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகாரிலிருந்து முதல் முறையாக 18 மெட்ரிக் டன் தாமரை விதைகள் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தர்பங்கா விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு சந்தை விலையை விட 18% அதிக லாபம் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்துதல் ஏற்றுமதி ஆணையம் வழியாக இந்த ஏற்றுமதி செய்யப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். மேற்காசிய பகுதியிலிருந்து 4048 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் உத்தரவிட்டுள்ளதை எடுத்துரைத்தார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என அவர் கூறினார். இந்தியா கப்பல் போக்குவரத்தில் முன்னணி நாடாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியின் போது டிஜிட்டல் கடல்சார் தகவலுக்கான இ சமுத்ரா செயலியை திரு சர்பானந்த சோனாவால் தொடங்கி வைத்தார். மாலுமிகள் கப்பல் நிறுவனங்கள் துறைமுகங்கள் இடையே தடையற்ற தகவல் பரிமாற்றத்திற்கு இச்செயலி வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் துறை செயலர் திரு விஜயகுமார், கடந்த ஆண்டில் மட்டும் 3,23,000 இந்திய மாலுமிகள் சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்டார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் பேசிய ஐநாவுக்கான இந்திய ஆலோசகர் எல்டோஸ் மேத்யூ, சூடானில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்று வரும் உள்நாட்டு பிரச்சினைகள் காரணமாக 1,70,00,000 மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இப்பகுதிகளில் குழந்தைகளின் கல்வி உரிமையை பாதுகாக்க இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சூடானில் பள்ளிகள் மீதான தாக்குதல் 57% அதிகரித்துள்ளதாக ஐநா அறிக்கையை மேற்கோள் காட்டி அவர் சுட்டிக்காட்டினார். சோமாலியா, காங்கோ, லைபீரியா உள்ளிட்ட நாடுகளின் ஐநா தூதரகங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. அமெரிக்காவின் அரசு தலைமை வழக்கறிஞராக டோட் பிளாங்கை அந்நாட்டு செனட் தேர்ந்தெடுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முன்னாள் வழக்கறிஞரான டோட் பிளாங்குக்கு ஆதரவாக 50 வாக்குகளும் எதிராக 49 வாக்குகளும் பதிவாயின. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இப்பதவியில் இருந்த பாம் பாண்டியை அதிபர் திரு டிரம்ப் நீக்கியதை அடுத்து புதிய அரசு தலைமை வழக்கறிஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அந்நாட்டு ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஏமன் ராணுவ செய்தித் தொடர்பாளர் கர்னல் மஜித், ஹவுதி தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை லெவன் அணிக்கு எதிராக 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது.

0: நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். முன்னதாக இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 240 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் மதுரை அணி சற்று முன்வரை 15 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்தது. சேலம் திருச்சி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 கிகாவாட் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 7:25. நிகழ்ச்சி துவங்கும் முன் அறிவிப்புகள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் திருச்சி மாவட்டம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் மாடித்தோட்டம் அமைத்தல் குறித்த ஒருநாள் கட்டண பயிற்சி இம்மாதம் 11 அன்று நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியில் நமது வீட்டின் அன்றாட தேவைகளுக்கு ஏற்ப காய்கறி தோட்டம் அமைத்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களுடன் நஞ்சில்லா காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. ஆரோக்கியமான வாழ்விற்கு இயற்கை முறை காய்கறி பழங்கள் உற்பத்தி குறித்த தகவல்கள் அளிக்கப்படும். மேலும் மாடித்தோட்டம் அமைப்பு செயல்முறை, வளர்ப்பு ஊடகங்கள், குழித்தட்டு நாற்றங்கள், பழச்செடிகள் உற்பத்தி போன்ற தலைப்புகளின் கீழ் செயல் விளக்க பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் பயிற்சி நாளன்று காலை 9 வந்து பயிற்சி கட்டணம் ₹590 நேரடியாக செலுத்த வேண்டும். முன்பதிவு அவசியம். பயிற்சியானது காலை 10 தொடங்கி மாலை 4 வரை. பயிற்சியின் இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும். ஆர்வமுள்ள விவசாயிகள் இளைஞர்கள் முன்பதிவு செய்து இதில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் 04312-296-2854, அலைபேசி எண் 8838-1126-730. இந்த எண்களை அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் சார்பில் மாபெரும் கால்நடை கண்காட்சி மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இக்கண்காட்சி நாளை மறுநாள் 10 முதல் 12 வரை அந்தியூர் வனக்கோயில் அருகில் உள்ள பல்கலைக்கழக வளாகமான பர்கூர் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தீவனப்புல் பண்ணையில் நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சியில் கால்நடை வளர்ப்பவர்கள் விவசாயிகளுக்கு தேவையான பண்ணை தொழில்நுட்பங்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார்கள். கால்நடை பண்ணை சார்ந்த இடுபொருட்கள் விற்பனைக்கு வழங்கப்படுவதோடு கறவை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, காடை வளர்ப்பு, விண்பன்றி வளர்ப்பு இதுபோன்ற பல்வகை கால்நடை வளர்ப்பு தொழில்கள் குறித்த குறுகிய கால இலவச பயிற்சிகளை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் விஞ்ஞானிகளை கொண்டு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிறந்த கால்நடைகளுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது. இப்போட்டியில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்வது அவசியம். அனைத்து கால்நடை வளர்ப்பவர்களும் விவசாய பெருமக்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு இந்த கால்நடை கண்காட்சிக்கு சென்று பார்வையிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி தலைவர் வேளாண் அறிவியல் நிலையம் நாமக்கல். அலுவலக தொலைபேசி எண் 0286-266-345, அலைபேசி எண்கள் 9865

0: 0 5 0 1 6 1 7 4 மற்றும் ஒரு எண் 9 5 9 7 6 4 0 0 8 6. புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். கரும்பு பயிரில் மணிச்சத்து பற்றாக்குறையானது பரவலாக தென்படுகிறது. சத்து பற்றாக்குறையின் அறிகுறியாக இலைகளின் நிறம் பசுமை கலந்த நீல நிறமாகவும் இலை குறுகியும் காணப்படும். கரும்பு தண்டின் நீளம் விட்ட அளவும் குறைந்து காணப்படும். வளர்முனை வேகமாக சாய்கிறது, தூர்விடுதல் குறைகிறது, வேரின் வளர்ச்சியும் தடை செய்யப்படுகிறது. இதனை நிவர்த்தி செய்ய ஒரு ஹெக்டேருக்கு ஒரு டன் ராக் பாஸ்பேட் உரத்தினை இடலாம். மேலும் 1 லிட்டர் தண்ணீருக்கு 200 கிராம் என்ற அளவில் டை அமோனியம் பாஸ்பேட் உரத்தினை கலந்து 15 நாள் இடைவெளியில் இலைமேல் தெளிக்க வேண்டும். உரம் வைத்தல் மருந்து தெளிக்கும் வேலைகளை மழையில்லாத நாட்களில் மேற்கொள்ள வேண்டும். கொய்யா பழப்பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு தென்படுகிறது. நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினால் இலைகள் சிறுத்து கணுக்களிடையே இடைவெளி குறைந்து செடிகள் குத்துச்செடிகள் போல் தோற்றமளிக்கும். மேலும் இலைகள் வெளிர் நிறமாகி ஊரங்கள் கருகியது போன்ற தோற்றம் அளிக்கும். அதனை நிவர்த்தி செய்ய 10 லிட்டர் தண்ணீரில் துத்தநாக சல்பேட், மக்னீசியம் சல்பேட் மற்றும் மாங்கனீஸ் சல்பேட் இவற்றை கலந்து 25 கிராம் எடுத்து அதனுடன் 50 கிராம் போராக்ஸ் கலந்து தெளிக்க வேண்டும். இந்த செய்தியினை புதுக்கோட்டை வானிலை ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது. அறிவிப்புகள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொடங்குகிறது.
1: இந்திய அரசின் வேளாண்மை உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
3: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
2: இல்லையானே.
3: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
2: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வளாட்டைய வாங்குறேன்.
3: நீ கில்லாடிதான் போ.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: கிசான் வாணி நிகழ்ச்சியில் இன்று மேன்மையான மேச்சேரி ஆடுகள் சித்திரம்.
5: என்ன மணி ஆகுது இந்த நேரத்துல ஆடுகளை ஓட்டிட்டு வர?
6: காலையில வெள்ளனாவே சேலம் வரைக்கும் போயிட்டு இப்பதான் வரேன். மாடசாமி கிட்ட ஆடுகளை மேய்க்க சொல்லிட்டு பொழுது இறங்கிருச்சுன்னா அவங்க வீட்லயே செத்த கட்டி வைக்க சொல்லி இருந்தேன். அதான் வந்த கையோட ஆடுகளை நானே இப்ப ஓட்டியாரேன்.
5: ஆடுங்கெல்லாம் கத்துற சத்தத்தை பார்த்தா ரொம்ப பசிக்குது போலயே.
6: ஆமா ஆமா, என்ன பண்றது, ரொம்ப நேரம் இருந்துச்சுல்ல. சரி அங்க பாரு, நம்ம வீட்டுக்கு ராமுவும் ஏஞ்சலும் வேகமா போறத பார்த்து மத்த ஆடுகளும் ஓடுது.
5: பாக்கவே உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போலயே.
6: அப்ப உனக்கு சந்தோஷம் இல்லையாக்கும்?
5: இருக்கு இருக்கு.
6: சரி, நான் துணிச்சலாம் எந்த காரியத்திலயும் இறங்குறேன்னா அதுக்கு காரணமே இந்த ஆடுங்க தான். ஏடிஎம் மாதிரி நினைச்சா கையில 1000 கணக்கான காசு.
5: அப்படியா?
6: இரு கண்மணி, இந்த ஆடுகளை பட்டியல கட்டிட்டு வாறேன்.
5: ஆமா முத்துலட்சுமி அக்கா, சேல வரைக்கும் என்ன சோழி என்ன திடீர்னு?
6: ஒண்ணும் இல்ல கண்மணி, நம்ம கோபாலகிருஷ்ணன் சாரு சேலத்துல இருக்கிற பொட்டநேரி மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலையத்துக்கு போலாம் வான்னு கூப்பிட்டாரு. சரி, நம்மளும் ஆடு வளர்க்கறோமே, போனா ஏதாச்சும் 4 சேதி தெரிஞ்சுக்கலாமே. அதுவும் அங்க ஏக்கர் கணக்குல பண்ண அமைச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதையும் சுத்தி பாக்கலாம்னு.
5: நீ சரியான ஆளுதான்க்கா. போனதுதான் போன, ஒரு வார்த்தை என்கிட்டயும் சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. கூடையே சுத்திரிய செவ்வால
6: கோச்சுக்காத கண்மணி.
5: சரி சரி, அதான் போனது போயிட்ட. அங்க போய் யார் யாரெல்லாம் பார்த்த, என்ன சேதி?
6: முதல்ல மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய தலைவர் முனைவர் பி கணபதி ஐயா நிலையத்தோட முக்கியமான நோக்கத்தை பத்தி பேசினார் எங்க கிட்ட.
7: மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் மேச்சேரி ஆடுகளை அழிவிலிருந்து பாதுகாத்தலாகும். மேலும் மேச்சேரி ஆடுகளினுடைய பிரீடிங் டிராக்டில் இவ்வாராய்ச்சி நிலையமாக அமைந்துள்ளது. இவ்வாராய்ச்சி நிலையத்தில் ஒரு மையக்கரு மந்தை அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இம்மையக்கரு மந்தையிலிருந்து மேச்சேரி ஆடுகளினுடைய எலைட் ஜெம்பு.

0: பிளாசம், அதாவது மேச்சேரி நாடுகளினுடைய நல்ல தரமான குட்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மத்திய அரசின் உதவியுடன் இது ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு, தேவையான விவசாயிகளுக்கு, அதாவது மேச்சேரி ஆடுகளை வைத்துள்ள விவசாயிகளுக்கு, 20 ஆடுகளுக்கு மேல் வைத்துள்ள விவசாயிகளுக்கு புலிக்கிடாக்கள் வந்து வழங்கப்படுகிறது. கிடாக்கள் வந்து சிறந்த முறையில் இனப்பெருக்கம் செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இக்கிடாக்கள் மூலம் அவர்கள் தங்களுடைய ஆட்டு பட்டியலை மேம்படுத்தி நல்ல குட்டிகளை பெற இயலும். ஒவ்வொரு வருடம் அல்லது 2 வருடங்களுக்கு ஒரு முறை இக்கிடாக்கள் பண்ணையாளர்களுடைய பட்டியலையோ அல்லது பண்ணையாளர்களுடைய பட்டியலிலிருந்து இங்கு பராமரிக்கப்படும் மையக்கரு மந்தைக்கு மாற்றம் செய்யப்பட்டு புது புலிக்கிடாக்கள் ஆடுகளுடைய பட்டியலுக்கு வழங்கப்படுகின்றது. மேலும் இத்திட்டத்தின் மூலம் திட்டத்தில் பங்கு பெற்றுள்ள ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு முறை அந்த பருவத்திற்கு ஏற்ற தடுப்பூசிகள் மற்றும் குடற்புழு நீக்க மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பண்ணையில் ஏற்படும் மருத்துவ செலவுகள் அல்லது மருத்துவ தேவைகளுக்கு பண்ணையானது பண்ணையாளர்களுக்கு உதவி செய்கிறது. மேலும் இப்பண்ணையில் பண்ணையாளர்களுக்கு ஆடுகளிலிருந்து மதிப்பு கூட்டுதல், அதாவது ஆட்டுக்குட்டிகளை கொழுக்க செய்து விற்பனை செய்வது, அதாவது ஃபேட்டனிங் ஆஃப் ராம் லேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கறி ஆட்டுக்குட்டிகள், மேச்சேரி ஆடு வளர்ப்போர் மற்ற ஆடு வளர்ப்போர் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து வீனிங் பண்ணணும், அதாவது ஆட்டுக்குட்டிகளை வந்து தாயிலிருந்து பிரிஞ்சோடனே வந்து விற்பனை செய்யறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3,000 தான் வந்து அவங்களுக்கு வந்து வருமான வாய்ப்புகளை கொடுக்குது. இந்த ஃபேட்டனிங் முறையில் வந்து பண்ணும்போது ஒரு 3 மாசம் மட்டும் அவங்க இடத்துலயே வச்சு வளர்த்துனாங்கன்னா அவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஆட்டுக்குட்டிகள் வந்து ஒரு 8 to 10,000 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதற்கான பயிற்சிகள் அளிக்கப்படுது. அதற்காகவே தனியாக ஒரு அலகு வைத்து விவசாயிகளுக்கு, அதாவது அவங்க வந்து நடக்கிறத வந்து பார்த்தாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை ஏற்படுங்கிறதுக்கோசரம் ஒரு ஃபேட்டனிங் யூனிட் இங்கு வந்து மேச்சேரி ஆடாராய்ச்சி வச்சு பராமரிக்கப்பட்டு வருகிறது. விவசாயிகளுக்கு வேற தேவையான எல்லா தொழில்நுட்ப ஆலோசனைகளும் மேச்சேரி ஆடாராய்ச்சி நிலையம் தேவைக்கேற்ப வழங்குகிறது. இந்த பண்ணையில் மையக்கரு மந்தை அமைந்துள்ளது. மையக்கரு மந்தைக்கு தேவையான தீவனங்கள் இப்பண்ணையிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றன. இப்பண்ணையில் ஆடுகளுக்கு தேவையான ஆடுகள் உண்ணக்கூடிய தீவன மரங்கள் பயிர் செய்யப்பட்டு தீவன மேய்ச்சல் தரையானது உருவாக்கப்பட்டுள்ளது. இம்மேய்ச்சல் தரையில் பகல் நேரங்களில் ஆடுகள் மேய்வதற்கும் மேய்ச்சல் தரையில் மர இலைகளை தீவனமாக மாற்றுவதற்கான பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது. தேவையான விவசாயிகள் மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையத்தை அணுகி இங்குள்ள மேய்ச்சல் தரை எவ்வாறு ஆடுகளுக்கு தீவனம் அளிப்பது, புதுமையான மேய்ச்சல் தீவனங்களை உற்பத்தி செய்யும் முறைகளையும் அறிந்து கொள்ளலாம். மேலும் இந்த ஆராய்ச்சி நிலையமானது கான்சென்ட்ரேட்டட் ஃபீட், அதாவது அடர் தீவனம் தயாரிக்கும் முறைகள், அடர் தீவனத்தில் என்னென்ன பொருட்கள் வந்து நாம் வந்து சேர்க்க வேண்டும், ஆடுகளுக்கு தேவையான பொருட்கள் என்ன, ஆடுகளுக்கு தேவையான சக்திகள் என்ன என்பதை பற்றியும் இந்த விரிவான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கிடைக்கும் ஆராய்ச்சி முடிவுகளை கொண்டு விவசாயிகளுக்கு அவர்களுடைய வீட்டில் உள்ள பொருட்களையே எவ்வாறு நம்ம ஆடுகளுக்கான தீவனமாக மாற்றுவது என்பதை பற்றியான அறிவுரைகளையும் இவ்வாராய்ச்சி நிலையம் வழங்கி வருகிறது. மேலும் ஆடுகளுக்கு ஏற்படப்படும் நோய்கள், புதிதாக ஏற்படப்படும் குடற்புழு தொற்று, அதை பற்றியான ஆராய்ச்சிகளும் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆடு வளர்ப்போர் அவர்களுக்கு தேவையான சந்தேகங்கள் அல்லது ஆடுகளுக்கு ஏற்படும் நோய்கள் நோய்கொறிகளை வைத்து ஆராய்ச்சி நிலையத்தை அணுகி அதன் மூலம் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெறலாம். மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையத்தில் மேச்சேரி ஆடுகள் வைத்து பராமரிப்பது போல் சேலம் கருப்பு ஆடுகளும் வைத்து பராமரிக்கப்படுகின்றது. சேலம் கருப்பு என்பது சேலம் மாவட்டத்தை, அதாவது பிரிக்கப்படாத சேலம் மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்ட ஒரு இனமாகும். இது மேச்சேரி ஆடுகள் என்பது செம்மறி ஆட்டு இனத்தைச் சேர்ந்தது, சேலம் கருப்பு என்பது வெள்ளாட்டு இனத்தைச் சேர்ந்தது. கருப்பு நிறத்தில் உள்ள வெள்ளாடுகள், அதாவது சேலம் மாவட்டத்தில் உள்ள கருப்பு நிறத்தில் உள்ள ஆடுகள் வெள்ளாடுகள் வந்து சேலம் கருப்பு ஆடுகள் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கான சந்தை தேவை மிக அதிகமாக உள்ளது. எனவே வந்து ஒரு மையக்கரம் வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான குட்டிகள் வழங்கப்படும். மேலும் குட்டிகளுக்கு தேவையான நல்ல உயர் மரபியல் குணங்களை கொண்ட குட்டிகள் உற்பத்தி செய்து வழங்கப்படும். மேலும் விவசாயிகளுக்கு சேலம் கருப்பு ஆடுகள் வளர்ப்பதற்கு தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் அவர்களுடைய சந்தேகங்களுக்கு தேவையான தீர்வுகளும் மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையத்தை நீங்கள் அணுகி பெற்றிருக்கீர்கள்.
1: முத்துலட்சுமி அக்கா, ஆட்டு பட்டிகளோட தரத்தை மேம்படுத்தி பண்ணையாளர்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு எல்லாம் செய்யறாங்களே.
2: ஆமா, மொத்தத்துல மேச்சேரி ஆட்டினங்களை அழிவில் இருந்து பாதுகாக்கிறதுதான் முக்கியமான விஷயம் இங்க.
1: நானும் தான் கேட்டேனே.
2: அதோட வருமானத்தை பல மடங்காக்குற வழிமுறைகள், ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்து நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்காங்களாமே.
1: என்னக்கா சொல்ற நீ?
2: அட ஆமா.
1: சரி, சார் அடுத்து யார பார்த்து பேசினாரு?
2: இந்த நிலையத்தோட உதவி பேராசிரியர் சங்கர் சாரதான்.
1: ஓ
3: சார், வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: இந்த மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையம், இதுல உங்களோட அனுபவம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 13 வருஷமா இந்த ஆராய்ச்சி நிலையத்துல இருக்கீங்க. உங்களோட அனுபவங்கள் எப்படி இருக்குங்க?

0: ஒரு ஆராய்ச்சியாளராக இங்க இருக்கிறதுலயும் ஒரு பேராசிரியராக இருப்பதிலையும், ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு இடம். நீங்க ஆராய்ச்சி பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, விவசாயிகளோட பங்கு பெற்று அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நேரடியாக ஒரு கல அனுபவமாக இது ஒரு தொழில் முனைவோரா செய்யவங்களோட பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது மாதிரியான ஒரு பன்முகத்தன்மை நிறைந்த ஒரு இடத்துல பணியாற்றுறீங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்க சார்.
1: நான் வந்து கடந்த 13 ஆண்டுகளாக மேச்சேரியோட உதவி பேராசிரியர் இருக்கேன். ஜாயின் பண்ணது 2012 வந்து ஜாயின் பண்ணுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளை பற்றி எனக்கு ஆராய்ச்சி பூர்வமான மட்டும்தான் அதிகமாக தெரியும். விவசாய பெருமக்களை பற்றியோ இல்லை மற்ற என்டர்பிரினர்ஷிப் தொழில் முனைவர்கள் பற்றியோ பார்த்தீங்கன்னா அதிகமாக தெரியாது. ஆனால் இந்த கடந்த 13 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர்களையும் அதிகமாக பண்ண மூலமாக உருவாகி இருக்கும். அதே மாதிரி நிறையா விவசாய பெருமக்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லி நல்லா பண்ண மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 165 ஏக்கர் நிலம் கொண்டதுங்க. இதில் வந்து 500க்கும் மேற்பட்ட பெட்டையாடுகள் இருக்கும். அதுக்கப்புறம் கிடாக்களும் இருக்கும். மொத்தம் ஒரு 700-800 ஆடுகள் வந்து எப்பயுமே வசமுள்ளா இருக்குங்க. இங்கே முக்கியமாக விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் குட்டிகளை விற்கிறோம். ஒவ்வொருத்தரமே குட்டி விற்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா புக் பண்ணி தான் விற்போம். ஒரு கெடா ஒரு பெட்டை குட்டி வந்து நம்ம புக் பண்ணி வாங்கிட்டு போகலாங்க. பண்ணை மூலமாக குட்டி வாங்கக்குள்ள நமக்கு என்ன பெனிஃபிட்னா தடுப்பூசிகள் எல்லாமே தேவையான தடுப்பூசிகள் பருவத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக போட்டதுனால நோய் எதிர்ப்பு தன்மை வந்து இந்த குட்டிகளுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சந்தையிலேயோ இல்லை வெளியோ வாங்கக்குள்ள பார்த்தீங்கன்னா தடுப்பூசிகள் வந்து தாயாடுகளுக்கு அதிகம் போட்டிருக்க மாட்டாங்க. அதனால் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இதே எங்கள் இதில் வந்து வாங்கக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த நோய் வர வாய்ப்புகள் கம்மி. இந்த பண்ணையில் இன்னும் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது மரங்கள் ஆடுகளுக்கு தேவையான மரத்தீவனங்கள், அதுக்கப்புறம் புல் தரைகள் ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரங்காடு புல் தரைன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக கரூர் பகுதியில் வந்து மிகச்சிறப்பு வாய்ந்தது குரங்காடு புல் தரைன்னு. அந்த வகையான புல் தரைகள்லாம் வந்து நாங்கள் இந்த பண்ணையில் உருவாக்கியிருக்கோம். அதாவது இந்த பண்ணையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க ஆடுகளை எப்படி வளர்க்கலான்னு கற்றுக்கலாம் வந்தோம்னா, அதே மாதிரி இறைச்சிக்கான ஆடு கெடாக்குட்டியும் எப்படி வளர்க்கலான்னு கற்றுக்கலாம், அதே மாதிரி பெட்டைக்குட்டி மட்டும் வாங்கி தனியாக நம்ம எப்படி வருமானம் காணலாம் அப்படின்னு வந்து ஒரு செம்மறி ஆட்டை பற்றி A to Z வர தெரியணும் அப்படின்னா இந்த பண்ணையில் வந்தோம்னா எல்லாமே கற்றுக்கலாம்.
0: பொதுவாங்க சார், இதோட முக்கியமான நோக்கம் வந்து இந்த மேச்சேரி ஆடுகளை வந்து பிரபலப்படுத்துறது அப்படிங்கிறது. இப்போ இந்த மேச்சேரி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த செம்மறி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பகுதிகள், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை பண்ணையாளர்கள் வளர்க்கணும்னா என்னென்ன முறைகளில் வளர்க்கலாம், இப்போ நீங்கள் 2-3 முறைகள் சொன்னீங்க, அதில் என்னென்ன மாதிரியான முறைகளில் வளர்க்குறதுக்கு இந்த மேச்சேரி இன ஆடுகள் வந்து பொருத்தமானதாக இருக்கும், அதை சொல்லிடுங்க.
1: இப்போ தமிழ்நாட்டில் செம்மறி ஆடு இனங்கள் வெள்ளாட்டு இனங்கள்னு 2 இனங்கள் இருக்குது. ஆட்டு இனத்தில் வெள்ளாட்டு இனங்களில் அங்கீகரிக்கப்பட்ட இனங்கள் வந்து 3 இனங்கள் இருக்குது, சேலம் கருப்பு, கன்னியாடு, கொடியாடு. செம்மறி ஆட்டு இனங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 10 இனங்கள் இருக்குது. அது 10 இனங்களில் பெரும்பாலுமான இடம் முதலிடத்தை பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேச்சேரி செம்மறி ஆட்டு இனம். இது மொத்த ஆடுகளின் எண்ணிக்கையில் 20% வந்து இந்த ஒரே ஒரு ஆடு மட்டும் முடிக்குது. குறைஞ்சபட்சம் 6 to 7 டிஸ்ட்ரிக்டில் வந்து, அதாவது நாமக்கல், சேலம் மாவட்டம், கரூர், தருமபுரி, திருச்சி, சமயபுரம் இந்த சைடுகள்லாம் இருக்குது, இந்தான திருப்பூர், கோயம்புத்தூர் போகிற வரையுமே இந்த ஆடுகள் வந்து அதிகமாக வளரும். ஒரு 7 to 8 மாவட்டங்களில் அதிகமாக வளர்க்கப்படக்கூடிய ஆடுகள் தான் இந்த மேச்சேரி ஆடுகள். இது வந்து இறைச்சிக்கு உகந்த ஆடு, மற்ற ஆடுகளை காட்டிலும் இறைச்சிக்கு பெரும்பாலும் இது வந்து வளர்க்கப்படுகிறது. இதில் வந்து நிறைய பேர் வந்து நிலத்திலேயே ஆடுகளை வச்சு வளர்க்குறாங்க, அதுவும் வளர்க்கலாம். இல்லைன்னா பரன் மேலே போட்டு ஆடு வளர்க்குறாங்க, அதுவாகவும் வளர்க்கலாம். ஆனால் பரன்மேடு ஆடு வளர்க்க வர்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இறைச்சிக்கான ஆடு வளர்க்கக்குள்ள மட்டும் பரன்மேடு ஆடு பண்ணை போடணும். அதுலும் முதலில் குட்டியை வாங்கிட்டு வந்தோடனே பரன் போடுவாம கீழே வளர்த்திட்டு கொஞ்ச நாள் கழித்து பரனில் வளர்த்தோம்னா பரவாயில்ல. பரனில் வந்து பெரும்பாலும் நோய் தொற்று வராதுன்னு ஆனால் சொல்லுவாங்க. ஆனால் வந்து நோய் தொற்று உள்ள ஆடுகள் பரனில் அதிகமாக நம்ம வளர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நோய் தொற்றுகள் அதிகமாக வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் அப்பப்போ பரனை வந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம கிருமி நாசினி கொண்டு சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து ஃப்ளேம் கன், அதாவது நெருப்பு தெளிப்பான வச்சு தீ பிடிக்காத இடங்கள்லாம் வந்து நம்ம சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம்னா அதில் வந்து இந்த ஒட்டுண்ணிகளோட முட்டைகளோட லைஃப் சைக்கிளை வந்து நம்ம குறைக்கலாம். அதனால் வந்து ஒட்டுண்ணிகளோட தாக்கத்தை வந்து பெரும்பாலும் குறைக்கலாம். ஏன்னா இந்த ஆடு உற்பத்தியில் வந்து ஒட்டுண்ணிகளோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒட்டுண்ணியை மட்டும் நம்ம அகவுண்ணி புற உண்ணி ரெண்டையும் ஒழிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டு வந்து 1 மாதத்தில் வந்து நல்ல வெயிட்டு வந்துடும். 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ எதுனாலுமே நம்ம வந்து வெயிட் எடுக்கலாம். முக்கியமான காரணம் இந்த ஒட்டுண்ணிகள் தான். அதை கண்டிப்பாக வந்து பரன்மேல் ஆடு வளர்க்கக்குள்ளேயோ இல்லை கீழே வளர்த்தணுமானாலும் நம்ம ஒரே இடத்துல ஆடு வளர்க்கக்கூடாது. கீழே வளர்க்குள்ளேயும் மாற்றி மாற்றி நம்ம இடத்த மாற்றி மாற்றி நம்ம பண்ணக்குள்ள இந்த ஒட்டுண்ணியோட தாக்கத்தை வந்து குறைச்சிடலாம். ஏன்னா ஒரு இடத்துலையே நீங்கள் தொடர்ந்து பண்ணையை வச்சுட்டுக்குள்ள அந்த ஒட்டுண்ணிகள் தாக்கம் அந்த இடத்துல அதிகமாயிரும். அப்போ வந்து அதை வெளியே கொண்டு போ வேறு இடத்துல மாற்றி பண்ணையை பக்கமாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒட்டுண்ணியோட தாக்கம் குறையும்.
2: நேயர்கள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு, குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் இப்போது உங்கள் கையில். காப்பீடு செய்யும் விவசாயிகளின் வீட்டிற்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம். வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் இத்திட்டம் எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்கும். மழையோ புயலோ இனி கவலை வேண்டாம். இக்காப்பீட்டு திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகள் பயிர்களை காப்பீடு செய்து பாதுகாப்பாக விவசாயம் செய்யுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: கண்மணி, காசு இல்ல காசு இல்லன்னு புலம்புறவங்க பேசாம ஆடு வளர்த்தா ஆளாயிடலாம்ல.
4: நீ யார சொல்ற?
3: உன்னதான்
4: ஆட போக்க. இருக்கிற விவசாய வேலையவே நல பாக்க முடியல, இதுல ஆடு வேற.
3: ஆட என்ன, நீ ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய், ஏன் மூணு மாங்காய் அடிக்கணும் கண்மணி? மூணு மாங்காய் அடிக்கணும்.
4: காமெடி பண்ணாதக்கா, நான் நாலு கல் போட்டா கூட ஒரு மாங்காய் உழுவ மாட்டேது.
3: பழமொழி சொல்லுவாங்களே, ஆடு மேய்ச்ச மாதிரியும் இருக்கணும், அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் இருக்கணும், அந்த மாதிரி செயல் இருக்கணும்.
4: நீ என்ன சொல்ல வரன்னு புரியுது. அத உடுக்கா, மேச்சேரியில வேற யார யார பாத்தீங்க அத சொல்லு.
3: கால்நடை மருத்துவர் டாக்டர் ராம்குமார் அவங்கள பார்த்து பேசினாரு நம்ம சார்.
5: சார் வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: நிலையத்தோட செயல்பாடுகள் விவசாயிகளுக்கு, குறிப்பாக இந்த ஆடு வளர்த்துட்டு இருக்க பண்ணையாளர்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகள்லாம் இங்கே கிடைக்குதுங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள்.
6: இந்த மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையம் 1978 ஆரம்பிக்கப்பட்டதுங்க சார். இது வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்குங்க. இந்த ஆராய்ச்சி நிலையம் வந்து சுமார் 170 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே மெயினாக நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா, மேச்சேரி இன செம்மறியாடுகளை நம்ம வந்து வளர்த்துட்ருக்குறோம். இந்த செம்மறியாடுகளிலிருந்து வரக்கூடிய தரமான, அதாவது ஜெனட்டிக்கலி சுப்பீரியர்னு சொல்லுவாங்க, மரபணு மேம்படுத்தப்பட்ட அல்லது தரமான மரபணுக்களை கொண்ட ஆண் ஆடுகளை இங்கே வந்து மேச்சேரி பட்டையாடுகளை வச்சுருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து நம்ம பொழிக்காக கொடுக்குறோம் சார். கொடுத்து விவசாயிகளுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய மரபணு வந்து தரத்தை உயர்த்துகிறோம். ஸோ அதுதான் எங்கள் மெயின் அப்ஜெக்டிவ்ங்க சார். அது இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய குட்டிகளை வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு ஆண் ஒரு பெண் குட்டிகளை வந்து 3 மாதம் வயசில் நம்ம விலைக்கு கொடுக்குறோம். இது ஒரு ஆக்டிவிட்டி சார். அப்புறம் விவசாயிகளுக்கு வந்து வருடம் முழுக்க இங்கே பயிற்சிகள் நடக்குதுங்க.
5: என்ன மாதிரியான பயிற்சிகள்?
6: ஆடு வளர்ப்பதற்குண்டான தீவன மேலாண்மை, நோய் மேலாண்மை, எப்படி ஆடுகளை வாங்குவது, எப்படி வந்து வங்கிகளை அணுகி கடன் பெறுவது எப்படி போன்ற ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைனிங் நம்ம அங்கே கொடுத்துட்ருக்குறோம் சார். அது இல்லாமல் இந்த விவசாயிகள் வந்து தினந்தோறும் எப்போ வேணாலும் வந்து நம்ம பண்ணையை பார்வையிட்டு இங்கே நடக்கக்கூடிய அன்றாட பணிகளை எல்லாம் பார்த்து பணிகள் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள்லாம் அவங்க தீர்த்துட்டு போகலாம் சார்.
5: சரி, இப்போ இங்கே ஒரு விவசாயி வந்தார்னா அவர் பார்க்கறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குங்க சார்? அவர் என்ன விஷயங்கள்ல இங்கே வந்து பார்வையிட்டு அவரோட அனுபவத்துக்கு தெரிஞ்சுக்க முடியுங்க சார்?
6: சார், இங்கே 500 ஆடுகள் தாய் ஆடுகள் இருக்குங்க சார். இந்த ஆடுகளுக்கு எப்படி நம்ம வந்து தீவனம் கொடுக்குறோம், அடர் தீவனம் எப்படி கொடுக்குறோம், பசுந்தீவனம் எப்படி கொடுக்குறோம், உலர் தீவனம் எப்படி கொடுக்குறோம், அப்புறம் வந்து நோய் மேலாண்மை தடுப்பூசிகள்லாம் எப்படி போடுறோம், ஆண்டுக்கு 4 முறை வந்து குடற்புறநீக்கம் செய்கிறோம், ஸோ அந்த குடற்புறநீக்க முறைகள் என்ன, அப்புறம் கொட்டகை வந்து எப்படி வந்து அவங்க தூய்மையாக வச்சுக்கணும், கொட்டகை எப்படி எந்த ஓரியன்டேஷனில் அவங்க அமைக்கணும், ஸோ இது கால்நடை வளர்ப்பு சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் அவங்க தெரிஞ்சுட்டு போகலாம்.
5: குறிப்பாக வெற்றிகரமான ஒரு பண்ணையாளராக வர்றதுக்கு இந்த பதிவேடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ஆராய்ச்சி நிலையத்தை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அவங்க எப்படி ஒரு பதிவேடு பராமரிக்கலாம் ஆடுகள் குறித்த தகவலை? ஏன்னா நீங்களும் ஒரு பெரிய எண்ணிக்கையிலான ஆடுகளை வச்சு பராமரிக்கிறீங்க, எந்த ஆடு எங்கே இருக்குன்றதே நமக்கு நேரடியாக உடனே பார்த்தா தெரியாது, ஆனால் பதிவேடில் அது குறித்த குறிப்புகள் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அந்த பதிவேடு குறித்து அவங்களுக்கு என்னென்ன தகவல் இங்கே கிடைக்கும் சார்?
6: நிச்சயமாக சார், பதிவேடு பராமரிப்பு என்பது ஒரு பண்ணையை வெற்றிகரமாக நடத்தி செல்வதற்கு முக்கியமான விஷயம் தான் சார். இப்போ ஆடுகளில் வந்து நம்ம ஒவ்வொரு ஆடு பிறக்கும் பொழுதும் பிறப்பு எடை போடுறோம். நம்ம இப்போ குட்டி ஈன்ற அன்னைக்கே போடுவோம். அது வந்து 2.7 கிலோ, 2.5 கிலோ, 2.2 கிலோ அந்த மாதிரி அவரேஜாக வந்துட்டுருக்கோம் சார். இப்போ அந்த பதிவேடுகளை மெயின்டைன் பண்ணுடைய முக்கியம் என்னென்னா, ஒரு சில தாய் ஆடுகளில் இருந்து பெரும்பாலும் உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய குட்டியே போடும். அந்த மாதிரி தாயாடுகளிலிருந்து வரக்கூடிய குட்டிகளை நம்ம அடுத்த இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கணும். ஸோ ஒரு சில தாயாடுகளில் இருந்து ட்வின்ஸ்ன்னு சொல்லுவோம். செம்மறி ஆட்டில் பொதுவாக ஒரு ஈத்துக்கு ஒரு குட்டி தான் போடும். ஒரு சில ஆட்டில் வந்து இரட்டை குட்டிகள் போடும். ஸோ அந்த மாதிரி ஆட்டிலிருந்து வரக்கூடிய பெண் ஆடுகளையும் பெண் குட்டிகளை நம்ம வந்து அடுத்த தாயாக்குவதற்கு நம்ம ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும்னாக்க நம்மகிட்ட ரிஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியம்.
5: இங்கே இருக்கிற ரிஜிஸ்டர் அவங்க எப்படி பார்த்து பயன்படுத்தலாம்
6: சார்? இங்கே 1978

0: இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்ஸை நம்ம வந்து இதில் வச்சுருக்குறோம், டிஜிட்டல் ஃபார்மில் வச்சுருக்குறோம். இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் வந்து ரெஜிஸ்டராகவும் இருக்குது, டிஜிட்டல் ஃபார்ம்லையும் இருக்குது. அவங்க வந்து பார்த்து, ஸோ இப்போ உடல் எடை வந்து இப்போ நம்ம 1990களில் 80களெல்லாம் வந்து ஒன்லி ஃப்ரீ ரேஞ்சில் தான் நம்ம வந்து ஆடுகளை மேய்ச்சிருக்கிறோம். மேய்ச்சலுக்கு போகும், ஈவினிங் வந்து கொஞ்சமாக கலப்பு தீவனம் கொடுத்து நம்ம கொட்டிலில் அடைச்சிருவோம். ஸோ அப்போல்லாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆடு 50 கிராம் தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இப்போ வந்து நம்ம நவீன தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம அறிமுகப்படுத்தி கலப்பு தீவனங்களை அதிகமாக கொடுப்பதன் மூலமாக ஒரு நாளைக்கு ஒரு செம்மறி ஆடு சுமார் 180 லிருந்து 200 கிராம் வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆகுது சார்,
1: வெயிட்
0: இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பார்க்கும்பொழுது அது எப்படி எவால்வ் ஆச்சு, நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக அது எப்படி சாத்தியமாக இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க சான்றுபூர்வமாக தெரிஞ்சுக்கலாம்.
1: சரிங்க சார், இப்போது செம்மறி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் என்னென்ன ரகங்கள் இருக்குங்க சார், மேச்சேரி எந்த அளவுக்கு தனித்துவமான ஒரு இனம் இருக்கு?
0: தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 10 இனங்கள் இருக்கு சார், சென்னை சிகப்பு, கீழக்கரைச்சல், வேம்பூர், இந்த மாதிரி ஒரு 10 இனங்கள் இருக்கு. இந்த 10 இனங்களில் சிறந்த ஒரு மீட் பிரீடு டெலிசியஸ் மீட் அப்படின்னு சொன்னாக்கா மேச்சேரி மீட்டு தான் சார். ஸோ இது வந்து ஒரு தமிழ்நாடு பிரீட்ல இதுதான் நம்பர் 1 பிரீடு சார்.
1: அதாவது இந்த இறைச்சியை பொறுத்த வரைக்கும் செம்மறியாட்டு இறைச்சியை தான் நம்ம மட்டன் அப்படின்னு சொல்லி சொல்றோம், வெள்ளாட்டு இறைச்சியை வந்து சவான் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். நம்ம பொதுவாக மட்டன் வந்து வெள்ளாட்டு இறைச்சி சேர்த்து தான் சொல்றோம் வழக்கத்துல. பட் ஆனால் அப்படி இருக்கும்பொழுது இந்த இறைச்சிக்கு வந்து எந்த மாதிரியான வரவேற்பு, என்ன மாதிரியான உணவுகள் செய்வதற்கு இதற்கான வரவேற்பு இருக்குங்க சார்? இப்போ முன்னாடி இருந்த அதே வரவேற்பு இப்பயும் இருக்குங்களா இந்த மேச்சேரி இனத்தை பொறுத்த வரைக்கும்?
0: மேச்சேரி இன செம்மறியாடுகளுக்கான வரவேற்பு நாளுக்கு நாள் கூடி தான் சார் வருது. இப்போ வந்து பார்த்தோம்னா அதில் வந்து ஃபேட் அதிகமாக இருக்கும், கறியில் வந்து பிட்வீன் ஃபைபர்ஸ் அந்த தசை நார்களுக்கு இடையில் கொழுப்பு இருக்கும். ஸோ அது வந்து பிரியாணி போன்ற உணவுகளுக்கு இது ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய ஒரு கறியாக இருக்கு. இப்போ சமீப காலமாக பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக இப்போ உணவு மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கொழுப்பு அனைத்தும் நம்ம உடம்புல கொழுப்பாக மாறுறதில்ல அப்படின்ற ஒரு புரிதல் மக்களுக்கு ஏற்பட்டதுனால கொழுப்பின் மீது இருக்கக்கூடிய ஒரு பயம் நீங்கி நிறைய பேர் இப்போ வந்து செம்மறியாட்டு கறி விரும்பி சாப்பிட்றாங்க சார்.
1: சார் அது நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, விவசாயிகளுக்கு 2 குட்டி வரைக்கும் அதிகபட்சம் கொடுப்போம் அப்படின்னு, ஒரு கெடா குட்டி ஒரு பெட்டை குட்டி கொடுக்குறோம் அப்படின்னு, 3 வயசு குட்டி இந்த மாதிரி கொடுப்பீங்க, கொடுக்கும்பொழுது ஒரு உயிர் எடை எவ்வளோன்னு சொல்லி கொடுக்குறீங்க சார், அவங்க அதை பதிவு பண்ணி வைக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அதையும்
0: சார்? ஆண் குட்டிகள் வந்து 1 கிலோ 450 ரூபா விலையிலும், பெண் குட்டிகள் வந்து 1 கிலோ 400 ரூபாய் விலையிலும் வந்து இப்போ இந்த வருஷம் கொடுத்துட்ருக்கோம் சார். இது ரேட் வந்து ஒவ்வொரு வருஷமும் ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும் சார். இப்போ இந்த ஆண்டு வந்து ஆண் 450, பெண் வந்து 400 ரூபான் சார். விவசாயிகள் வந்து இப்போ இங்கே குட்டிகள் 2 வருஷத்துக்கு 3 தடவை குட்டி போடுற மாதிரி தான் சார் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குட்டி 1-3 மாதம் அடைகிற சமயத்தில் ஒரு நாளைக்கு விளம்பரம் கொடுப்போம். அந்த விளம்பரத்தை பார்த்து விவசாயிகள் வந்து இங்க இருக்கக்கூடிய லேண்ட்லைன் நம்பர்ல போன் பண்ணி அவங்க புக் பண்ணுவாங்க சார்.
1: நன்றிங்க சார்.
0: நன்றிங்க சார்.
2: ஆடு வளர்க்கிறவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியுமோ அதுக்கான செயல்பாடுகளை தீவிரமா செய்யறாங்க. அப்போ நிச்சயமா நிறைய பண்ணையாளர்கள் பயனடைஞ்சிருப்பாங்கல்ல?
3: ஆமா ஆமா, கிட்டத்தட்ட 4-5 வருஷமா இந்த நிலையத்தோட தொடர்புல இருக்கிற மோட்டூர் போளூர் கிராமத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் விவசாய பார்த்து நம்ம சார் பேசினாங்களே.
1: மேச்சேரியில் அமைஞ்சிருக்கிற ஆடு ஆராய்ச்சி நிலையத்துக்கு நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க?
4: நான் இப்போ 4-5 வருடங்களாக வரேங்க.
1: நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க?
4: நான் வந்து இப்போ ஆடு வளர்ப்பு தான் பண்ணிட்டுருக்கேன்.
1: சரி, இப்போ பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த 4-5 வருஷத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
4: நான் 4-5 வருஷத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையில் இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதிலிருந்து வெளியில் வந்துட்டு இந்த ஆடு வளர்ப்பு 8 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு 4 வருஷமாக இங்கே தொடர்பு.
1: சரி, அதாவது நீங்கள் ஆடு வளர்ப்பில் ஈடுபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த நிலையத்துக்கு வர ஆரம்பிச்சிங்க? இந்த நிலையத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு என்னென்ன பலனுங்க? இந்த நிலையத்துக்கு வரும்பொழுது இங்க இருந்த பேராசிரியர்கள்லாம் எப்படி உங்களுக்கு உதவி பண்ணாங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க.
4: இந்த நிலையத்துக்கு வந்து சங்கர் சார் அவர் தாங்க பார்த்த டாக்டர், அவருடைய கைடன்ஸில் தான் இப்போ நான் வந்து பண்ணையை நடத்திட்டு இருக்கேங்க. இப்போ அவர் வந்து எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவர் என்னோட பண்ணைக்கு அடிக்கடி வருகை தந்து நோய் மேலாண்மை இதெல்லாம் அவர் பார்த்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அது அவர்கிட்ட ஒரு இந்த அறிமுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு.
1: இப்போ இந்த ஆராய்ச்சி நிலையத்துக்கு வந்ததன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் கிடைச்சிது? இப்போ நீங்க முன்னாடி செஞ்சுட்டு இருந்த பண்ணை மேலாண்மைக்கும் அதுக்கப்புறம் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறதுக்கும் என்னென்ன ஏதாவது உங்களுக்கே மாற்றம் ஏதாவது தெரியுதா?
4: மாற்றம் தெரியுதுங்க. எங்களுக்கு வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு ட்ரைனிங் ஒன்னு கொடுத்தாங்க, ஆடு வளர்ப்பை பத்தி, ஒரு செம்மறி ஆடு வளர்ப்பை பத்தி ஒரு ட்ரைனிங் ஒன்னு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு 2 டைம் கொடுத்தாங்க. நாங்க ஏதாவது ஒரு டவுட்னால நாங்க இங்க வந்து கேட்டுக்கிறோம். இருக்குன்னா அவங்களும் அங்க வந்து அவர் வந்து நேர்ல வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு இந்த தீவன மேலாண்மை இதெல்லாம் பத்தி அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு பெரிய இது இல்லை. இப்ப அந்த தீவன மேலாண்மை வந்து இவங்க சொல்லி கொடுத்த மாதிரி நாங்க பண்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் லாபகரமா
1: என்ன

0: தீவன மேலாண்மையில என்னென்ன மாற்றம் இருந்துச்சுங்க?
1: இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தேவையில்லாத நிறையா, அதாவது காலையிலேயே இந்த கடலை பொடி புல் இந்த மாதிரி நிறையா தீவனங்களை வந்து அதிகமாக போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இவங்க கிட்ட வந்ததுக்கு ஒரு நிலையான ஃபீடு இவ்வளோ தான் கொடுக்கணும், அதாவது ஒரு 6 மாத குட்டிக்குன்னா இவ்வளோ, ஒரு வருஷம் குட்டிக்குன்னா இவ்வளோ, இந்த சதவீத அடிப்படையில் கொடுத்தா போதுங்கிற மாதிரி இவங்க சொன்னதுனால அதனுடைய இதில் வந்து இப்போ கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள்லாம் இந்த கழிச்சல், தீவனம் சாப்பிட்டு வயிறு உப்பி இறக்குறது இந்த மாதிரி இதெல்லாம் இப்ப இல்லாம இருக்கு.
0: நோய் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி நோய் எல்லாம் உங்கள்ட்ட சவாலா இருந்தது? இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன விஷயத்துல நீங்க அந்த நோய் மேலாண்மையில இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க? இந்த குடலுக்கு சுத்தம் பண்றதுக்கு மருந்து, பூச்சி மருந்து கொடுக்கறது, தடுப்பூசி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்க இங்க?
1: இப்போ இங்க வந்து மருந்து மட்டும் அவங்க மாதிரி ஒரு சொல்லி கொடுப்பாங்க, ஊசி போடுறது ஆட்டமான பிரகாரம் நாங்க அதை போட்டுக்கிறோம். இன்னும் வந்து இதுல வந்து தேவைப்படுறது, இங்க நாங்க ஏதாவது குட்டி இறந்து போயிட்டா அதை பரிசோதிச்சு எதனால இறந்து அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற இது இங்க இல்லைங்க. இந்த ஒண்ணு இங்க பண்ணி கொடுத்துட்டாங்களா எங்களுக்கு வந்து, ஏன்னா இப்ப வந்து பண்ணைகள் நிறைய ஆறு, இப்ப எங்க கோனூர் கிராமத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 40 பண்ணைகளுக்கு மேல வந்துருச்சுங்க. இந்த பொட்டனேரி இந்த ஆட்டு பண்ணை சுத்தி செம்மறியாடு வளர்ப்பவங்க வந்து இப்ப வந்து நிறைய பண்ணைகள் உருவாயிடுச்சு. ஆனா எங்களுக்கு வந்து அந்த வசதி எல்லாம் இங்க இல்லைங்க. பண்ணையிலேயே ஒரு ஆடு இறக்குதுன்னா அது ஏன் இறக்குதுங்கிறத எங்களுக்கு வந்து தெரியல. ஏன்னா அடுத்த ஆட்டுக்கு நாங்க வந்து இதா இருக்கும்போது இங்க அந்த ஆராய்ச்சி நாமக்கல் போனா பாத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க இங்கிருந்து ஒவ்வொரு டைம் நாமக்கல் தூக்கி போக முடியாது. எங்களுக்கு அது ஒரு இது ஒண்ணு இருந்தா எங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும்.
0: நன்றி.
1: நன்றி
2: முத்துலட்சுமி அக்கா. இவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா தலைகளை தின்னுட்டு தங்கத்தையே தரும் போலயே இந்த ஆடுங்க.
3: அம்பிட்டு காசு பாக்கலாங்கண்மணி. அதுவும் நம்ம தலைமுறையே காத்து லாபம் தர தொழிலா இருக்குது இந்த ஆடு வளர்ப்பு.
2: ஆமாக்கா, வறுமைய போக்கி பெருமைய சேர்க்குதே.
3: மணப்பார மாடு கட்டி மாயாவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு.
2: அது மாதிரி
3: மேச்சேரி ஆடு வாங்கி மேலாண்மை சரியா செஞ்சு
2: ஓஹோ
3: மேன்மை பல அடையலாம் சின்ன கண்ணு. மேன்மை பல அடையலாம் சின்ன கண்ணு.
2: எக்கா எக்கா நிறுத்து நிறுத்து போதும். எனக்கு ரெண்டு ஆட்டுக்குட்டி தெரியா, நானும் வளர்த்து பெரிய ஆளாயிடுறேன்.
3: ஆசை வந்துருச்சு போல தர்றேன் உனக்கு இல்லாமல கண்மணி.

0: கிசான் வாணியில் இதுவரை மேன்மையான மேச்சேரி ஆடுகள் சித்திரம் கேட்டீர்கள். அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன்.
1: வந்த ஆசையோடு ஓடு ஓடு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: நேரம் 8 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். இளையோர்கள் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் ரமணாசிரமத்தில் நடைபெற்ற ஸ்ரீ ரமண மகரிஷியின் சிறப்பு பூஜையிலும் பங்கேற்றார். பீகாரிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு முதல் முறையாக 18 மெட்ரிக் டன் மித்திலா மக்கானா ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புவிசார் குறியீடு பெற்ற இந்த மக்கானா தர்பாங்கா விவசாயியிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், சந்தை விலையை காட்டிலும் கூடுதலாக 18% லாபம் ஈட்டியிருப்பதாகவும் அவர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புதை படிவ எரிபொருள் அல்லாத மின்சார உற்பத்தி திறன் 300 ஜிகாவாட்டை கடந்திருப்பதன் மூலம் தூய்மையான எரிசக்தி பயணத்தில் இந்தியா முக்கிய மைல்கல்லை எட்டியிருப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் சுதேசி இயக்கத்தை பிரதமர் வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை சுதேசி மேளா எனும் உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம், உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம், சுயசார்பு இந்தியா திட்டம் உள்ளிட்ட உள்நாட்டு பொருட்களை ஊக்குவித்து நாட்டின் பொருளாதாரத்தை அதிகரிப்பதாக குறிப்பிட்டார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ், விசிக, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மத்திய அரசு தொகுதி மறுவரையறை திட்டத்தை கைவிட வேண்டும், தமிழகத்தில் இப்போதுள்ள 39 தொகுதிகளே தொடர வேண்டும் என இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் பொங்கலுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தரமான இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேசிய கைத்தறி தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், சென்னப்பம்பட்டி பருத்தி சேலை, ராசிபுரம் பட்டு சேலை ஜவுளிகளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். மாணாக்கர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டும், சக மாணவர் போதைப் பொருட்களை பயன்படுத்தினால் அதிலிருந்து மீள உதவ வேண்டும் என மாநில மதுவிலக்குத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் போதைப் பொருள் இல்லா கோவைக்காக ஓடுவோம் என்ற மாரத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த அவர், உடல் ஆரோக்கியத்தை பேண உடற்பயிற்சிகளை மாணாக்கர் தங்களது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். தமிழகத்தின் முக்கிய திருக்கோவில்களில் வரும் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பக்தர்கள் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க

உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் வரும் 10-17 ஆகிய தினங்களில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. 1 முதல் 19 வயது வரையிலான 2,00,000 குழந்தைகள், வளர் இளம் பருவத்தினர், 20 வயது முதல் 30 வயது வரையிலான 52,00,000 பெண்களுக்கும் இம்மாத்திரைகள் வழங்கப்பட இருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி நகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச நீட் பயிற்சி மையத்தை ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா திறந்து வைத்து மாணாக்கர் இதனை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டை கலவை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் சுகாதார சேவைகளை மேம்படுத்த மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. 120 நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள 14,707 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர், ஈரோடு, நீலகிரி, திருநெல்வேலி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வரும் 10-12 தேதி வரை வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகரிக்கக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. பழனி நெய்க்காரப்பட்டி அருள்மிகு மகாலட்சுமி திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவில் இன்று பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் திருப்பஞ்சலி அருள்மிகு நீலிவனேஸ்வர திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவடைகிறது.

8 மணி 6 நிமிஷத்தில் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது இரவு இசை இனிமை. அன்பான நேயர்கள் அனைவருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் வழியாக இனிய இரவு வணக்கம். உங்களது விருப்ப பாடல்களான 80-90களின் பொக்கிஷ பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்களோட மனம் கவர்ந்த பாடல்களை சொல்ல உங்களோட அன்போட வரவேற்குது இரவு இசை இனிமை. உங்களுடன் இணைவது உங்கள் அன்பு தோழி அனிஷா. நேயர்களே, நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 4431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு 240-102-1. இது அறிமுக நேயர்களுக்காகவும் 246-102-1 இந்த எண்களை தொட்டு எங்களோட நேரலையில் பங்கு பெறுங்க. 80-90கள் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நந்தகோபால்.
0: எந்த ஊருங்க?
1: என்ன
0: பாடல் வேணுங்க ஐயா? சரிங்க, அதுல இருந்து ஒரு பாடல் அருமை சார். நன்றிங்க சார்.
1: நன்றி சார்.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி ஆப்பிளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமையில்.

0: கேட்க திகட்டாத கணங்கள் நேயர்கள், கேட்க கேட்க ஒரே வானொலி தான். பாடல் கேட்க தரும் ஒரே வானொலி திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்து நம்போடு.
1: இனிய இரவு வணக்கத்துடன், மணப்பாறை கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் ஐயா, என்ன பண்றீங்க நீங்க?
1: ஹரியா கமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டோர்ல.
0: சரிங்க சரிங்க, என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: படம் அலைவரிசையில இருந்துங்க நீங்க.

0: என்னை அழைத்தது.
1: ரொம்ப அரிதான பாடல் தான் கேட்டிருக்கீங்க, நன்றிங்க ஐயா.
0: ஆமாங்க ஐயா, என்ன வந்து 1984லயே முன்னாள் இயக்குனர் இலசை சுந்தரம் வந்து குழந்தைகள் நிகழ்ச்சிக்கு அழைச்சாருங்க, ஆனா என்ன வர முடியலங்க.
1: ஓ அப்படிங்களா.
0: நன்றி.
1: நன்றி.

0: இசையின் மூலமாக இதயங்களை இணைக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி 80-90களில் நாம் ரசித்த எத்தனையோ ரத்தினங்கள் இன்னும் உங்களுக்காக பெட்டகத்தில் காத்திருக்கிறது. நீங்களும் இந்த நேரலையில் பங்கு பெறணும் என்று நினைத்தீங்கன்னா 4-3-1 என்ற திருச்சியின் முன் இணைப்பு என்னோட 240-102-1 இந்த எண்ணை தொட்டுவாங்க, எங்களோட நேரலையில பங்கு பெறலாம். இப்போ ஒரு நேயர் இணைப்புல காத்திருக்காங்க. வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
1: திருச்சி மாவட்டம் இருந்து கோண்டாங்குச்சி சந்திரராஜ்.
0: சந்திரராஜ் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் ஐயா?
1: எந்தங்க கல்யாணத்துல ஒரு பாட்டு போடுங்க.
0: சரிங்க, இனிப்புல வந்ததுக்கு நன்றிங்க ஐயா. இன்னும் நீங்க கேட்டு பாடல்.
1: நன்றிங்க.

0: மல்லிகை முல்லை மொட்டுகளின் வாசமாக நேயர்களின் நேசமாக திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்த நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் பெரம்பலூர் மாவட்டம் அம்மாபாளையம் ராஜாமணி பேசுறேங்க சார். நிலையத்தில் அனைவரும் நலமா?
0: எல்லாம் நல்லா இருக்கும் அம்மா, நீங்களும் நலமா தான் இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம்.
1: நலமா இருக்கேங்க சார், வானொலி கேட்கறதுல நலம் சார்.
0: ஆமாமா, கண்டிப்பா இது ஒரு நமக்கு காற்றலைகள்ல வருகிற ஒரு மருந்துனே சொல்லலாம். இசைக்கும் செவிக்கும் விருந்து, சிந்தைக்கும் மருந்து. சரிங்கம்மா, என்ன பாடல் வேணும் ராஜாமணி அம்மா?
1: எனக்கு வந்து குங்கும போட்டு கவுண்டர்ல இருந்து பூவும் காற்றும் சேரும் போது வாசம் வருகிறது.
0: அருமையான பாடல் தெரியுதான், கேட்போம்மா. நன்றி
1: நன்றி சார்.

0: எத்தனையோ தலைமுறைகளை கடந்தாலும் என்றும் மாறாத சுவை தரும் 80-90களின் பாடல்களின் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் தற்போது உங்களை வந்தடைகிறது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். எட்டு மணி 51 நிமிடங்களை கடத்து அடுத்ததாக இனிப்புல ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க. வருக வணக்கம்.
1: என்ன
0: பாடல் வேணுங்க?
1: தாய்மாமன்
0: படத்துல இருந்து பாடுறீங்களா?
1: என்ன
0: பண்ணிட்டு இருக்கீங்க?
1: விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: விவசாயம் பண்றீங்க? விவசாயம் எல்லாம் நல்லா போகுதுங்களா?
1: மழை இல்லைங்களா?
0: ஆமா, மழை வரவே மாட்டேங்க. கோயம்புத்தூர்ல எல்லாம் நல்ல மழையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன்.
1: கோயம்புத்தூர்ல
0: இனிப்புல வந்ததுக்கு நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் இது உங்களுக்காக.

0: இணைந்திருக்கின்றோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை நிமையில் நிறைவு நேயர் வணக்கம்.
1: இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களை கொடுத்துக் கொண்டிருக்கும் நமது 102.1 மற்றும் நம் பண்பலையில் பணிபுரியும் அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள்
0: சார். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு.
1: தமிழ்ச்சோழந்து கணேசன்
0: நல்லா இருக்கும். என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்களேன்.
1: ஐயா, முந்தான முடிச்ச படத்துல இருந்து விளக்கு வச்ச நேரத்தில் அப்படிங்கிற பாடல வந்து அனைத்து அன்புலகங்களையும் வழங்கிய வாய்ப்பு
0: நன்றிங்க சார்.

0: அன்பான நேயர்களே, காலங்கள் கடந்தாலும் மாறாத நினைவுகளையும் மனதுக்கு நிம்மதியையும் தரும் 80 மற்றும் 90களின் பொன்னான பாடல்களோடு உங்களோடு பயணித்த இந்த இனிய மாலை பொழுதில் நிறைவை நோக்கி வருகிறது இன்றைய இரவு இசை இனிமை. இதுவரை உங்களுடன்
1: எல் கௌதமன்,
0: அன்பு தோழி அனீஷா.

0: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
1: ரம்யமான இரவில் மென்மயமான இசை மழையில் திருச்சி மத்தியாலய 936 கிலோஹெர்ட்ஸில் இது இனிய ராகம்.

நேர்களே, நமது திருச்சி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 10:45 உற்சாகம் உச்சம். வெற்றி நம் கையில். போட்டித் தேர்வு பயிற்சியாளர் ஏஎஸ் அருண் விஜய் அவர்கள். இணைந்திருக்கின்றோம் நாம் இனிய ராகத்தில் திரை இசை கானங்களோடு.

0: கொஞ்சம் யோசிக்கலாமா?
1: அண்ணா அண்ணா, சிக்னல் போட்டாச்சு, வண்டி நிப்பாட்டு.
0: அடடா, நான் கவனிக்கல. சரி, நிறுத்துறேன்.
1: கொஞ்சம் ஓரமா நிறுத்தலாம்ல?
0: ஏன் இப்ப இங்க நிறுத்தினதுனால என்ன?
1: இது அவசர ஊர்திகளுக்கான வழி. நீ பாட்டுக்கு இங்க வந்து நின்னா அவங்களுக்கு இடையூறா இருக்காதா?
0: நீ சொல்றது சரிதான். அடுத்த சிக்னல்ல கரெக்டா நிறுத்துறேன்.
1: அண்ணேண்டா
0: தங்கைடா, திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.
2: நேர்களை, உங்களை நினைவிற்கு இன்றிரவு 10 மணிக்கு நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக் கிரிமல்லப்பா பஜன்ட்ரி அவர்களின் செனா இசை இடம்பெறுகிறது. இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸின் இனிய ராகத்தில்.

வானொலி நிலையம். நேரம் 11 மணி. திருச்சி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் இன்ப ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் இதே அலைவரிசைகளில் நாளை காலை மணி 5:45 தொடங்கும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.